கிடக்க திருவிளக்கில் தெரிந்திடட்டும் கனல் சத்திய ஒளி என்று எழுந்திட தத்துவ முடியுடல் அணிந்திட ரத்தமும் நதி என பெருகிட சித்தமும் சிவமென உருகிட அனல் என்று பெருமானே வருக கிரி ஐந்தில் கனல் மூட்டி தருக.

இசை அமுதம் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் காலை 5:41. கவலைகளை மறந்து மனதை இறைவனிடம் ஒப்படைத்து சில நிமிடங்கள் இந்த பக்தி பாடல்களுடன் இணைந்திருப்போம் காற்றலைகளில்.

0: நாமம் ஒழிக்கும் இடமெல்லாம் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும். காலை பொழுதின் அமைதியில் மனதிற்கு மருந்தாக காற்றலைகளில் ஒழித்துக் கொண்டிருப்பது இசை அமுதம். இசை அமுதத்தின் அடுத்த பாடல் தாய் மூகாம்பிகை திரைப்படத்திலிருந்து.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும்.

உள்ளத்தில் பக்தி இருந்தால் இறைவன் எங்கும் இருப்பதை உணர முடியும். அந்த இறை உணர்வை இசையாக கொண்டு வருகிறது இசை அமுதம். இன்றைய இசை அமுதத்தின் நிறைவான பாடல் 5:54 நிமிடத்தில் கேட்கலாம். கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து.

பக்தி மனம் கமலும் பாடல்களை காற்றலைகளில் இசைத்துச் சென்றது இசை அம்புதம். இறைவனின் நாமம் ஒழிக்கும் இடமெல்லாம் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும். காலை பொழுதின் அமைதியில் மனதிற்கு மருந்தாக காற்றலைகளில் ஒழித்தது இசை அமுதம். தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு பன்முக ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வரவேற்றுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 200 புதிய மின்சார பேருந்துகளை துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர், வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.
7: நேரம் காலை 6:02 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்கவிருப்பது புதிய காலை. புதிய காலையின் முதல் பகுதியாக சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தொகுதி 2-2A, அதாவது TNPSC குரூப் 2-2A தேர்விற்கான அறிவிக்கை ஆகஸ்ட் மாதம் 11 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. இத்தேர்வின் மூலம் 821 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் மாதம் 9 விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த தேர்வர்கள் போட்டித் தேர்வில் சிறப்பாக தயாராகி வெற்றி பெறும் வகையில் விருதுநகர் மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது. இப்பயிற்சி வகுப்புகள் இன்று, அதாவது ஆகஸ்ட் மாதம் 20 வியாழக்கிழமை இன்று தொடங்கி விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய அலுவலக வளாகத்தில் நடைபெற உள்ளது. இப்பயிற்சி வகுப்பில் திறன்வாய்ந்த பயிற்றுநர்களை கொண்டு தேர்வின் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப பாட வாரியான பயிற்சிகள், தேர்வு நுணுக்கங்கள் மற்றும் வினா அணுகுமுறைகள் குறித்து பயிற்சி வழங்கப்பட உள்ளது. மேலும் தேர்வர்களின் தொடர் தயாரிப்பிற்கு உதவும் வகையில் இலவச வைஃபை வசதியுடன் கூடிய நூலகம் மற்றும் கணினி வசதிகள் அலுவலகத்தில் உள்ளன. பயிற்சியின் ஒரு பகுதியாக இலவச பாட வாரியான தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு தேர்வர்களின் முன்னேற்றம் மதிப்பீடு செய்யப்படும். இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் studycirclevnr@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை மின்னஞ்சல் முகவரி ஸ்டடி

0: circlevnr@gmail.com அல்லது விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தை நேரடியாக அணுகி தங்களது விருப்பத்தை தெரிவிக்கலாம். எனவே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2-2A தேர்விற்கு தயாராகும் விருதுநகர் மாவட்ட தேர்வர்கள் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். கேட்டது சேவை செய்திகள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: நீங்கள் கேட்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் கற்றலைகளில்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ தட்ஸ் ரைட்.
0: நேரம் 6:10.
4: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பி. விஷ்ணு பிரசாத் அவர்கள்.
5: இன்னைக்கு நாம எல்லாரும் சிந்திக்க போற ஒரு குட்டி கதை பென்சிலும் துருவியும். ஒரு சிறிய பென்சில் மேஜை மேல் அமைதியா கிடந்தது. அதை உருவாக்கிய சிற்பி அதை எடுத்து பெட்டியில் அடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார், நீ உலகத்துக்கு பயன்படுற ஒரு சிறந்த கருவியா மாறப்போறா, ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் நீ பலமுறை துருவியால் செதுக்கப்படுவாய், அது உனக்கு மிகுந்த வலியை கொடுக்கும். ஆனா அந்த வலிதான் உன்னை மேலும் கூர்மையாக்கும், அழகாக எழுத வைக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த பென்சிலும் தன் வாழ்நாளில் பல முறை செதுக்கப்பட்டது. ஒவ்வொரு முறை துருவி அதை காயப்படுத்திய போதும் அது பின்வாங்கி உடைந்து போகல, மாறாக ஒவ்வொரு செதுக்கலுக்கு பிறகும் அது மேலும் கூர்மையாகி காவியங்களையும் அழகான ஓவியங்களையும் படைச்சது. துருவும் வரைக்கும் பென்சிலுக்கு தெரியாது தன் கூர்மை, துயரம் தீண்டும் வரைக்கும் மனிதனுக்கு தெரியாது தன் பெருமை. செதுக்கும் வழிகள் இல்லை என்றால் சிற்பம் எங்கே உருவாகும்? செதுக்கும் வழிகள் இல்லை என்றால் சிற்பம் எங்கே உருவாகும்? நெருப்பில் வெந்து போகாமல் தங்கம் எங்கே ஒளியாகும்? நெருப்பில் வெந்து போகாமல் தங்கம் எங்கே ஒளியாகும்? காயங்களெல்லாம் சாபமில்லை, அவைகளே உன்னை செதுக்கும் உளி. காயங்களெல்லாம் சாபமில்லை, அவைகளே உன்னை செதுக்கும் உளி. வழிகளை கண்டு அஞ்சாதே, அதுவே உன் உயர்வின் வழி. வழிகளை கண்டு அஞ்சாதே, அதுவே உன் உயர்வின் வழி. நம் வாழ்க்கையும் இந்த பென்சில் போன்றதுதான். நமக்கு வரக்கூடிய தோல்விகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள், விமர்சனங்கள் எல்லாமே நம்மை செதுக்க வர்ற துருவிகள்தான். வழி இல்லாத வளர்ச்சி எங்குமே இல்லை. ஒரு விதை இருட்டுக்குள்ள புதைக்கப்பட்டு உடைந்து முளைக்கும் போதுதான் அது மாபெரும் மரமாக மாறுகிறது. உங்களை சுற்றியிருக்கிற மனிதர்கள் உங்களை காயப்படுத்தும் போது அல்லது சோதனைகள் உங்களை நெருக்கும் போது சோர்ந்து போகாதீங்க. நான் செதுக்கப்படுகிறேன், விரைவில் இன்னும் கூர்மையாக பிரகாசிக்கப் போகிறேன் அப்படின்னு நினைங்க. வழிகளை பொறுத்து கொள்பவன் மட்டுமே வரலாறாக மாறுகிறான். வழிகளை ஆசீர்வாதமாக மாற்றி வாழ்வில் பிரகாசியுங்கள்.
4: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பி. விஷ்ணு பிரசாத் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதிய காலை. புதிய காலை கேட்கும் நேரம் காலை 6:14.
1: வணக்கம், நான் கார்த்திக் நேத்ரா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் காலை 6:15.
2: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: 8-300-37-57.
6: சிறப்பு ஆகஸ்ட் 20 தேதியான இன்று
7: எஸ்தோனியாவில் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் 20 தேதியான இதே நாள்ல தான் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க மருத்துவர் ரோஜர் ஸ்பெர்ரி அவர்கள் பிறந்த ஆண்டு 1913. ஆகஸ்ட் 20 தேதியான இதே நாள்ல தான் செனகல் மாலி கூட்டமைப்பிலிருந்து விலகி தனி நாடாக அறிவித்த ஆண்டு 1960.
6: ஆகஸ்ட் 20 தேதியான இதே நாள்ல தான் நாசா வைக்கிங் 1 என்ற விண்கலத்தை செவ்வாயை நோக்கி ஏவிய ஆண்டு 1975.
7: ஆகஸ்ட் 20 தேதியான இதே நாள்ல தான் எஸ்தோனியா சோவியத் ஒன்றியத்திலிருந்து விலகி மீண்டும் தனி நாடாக அறிவித்த ஆண்டு 1991.
6: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:17. இனி கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தியில் இன்று அறிவிப்புகளை தொடர்ந்து மண் வளம் காக்க பசுந்தால் உரப்பயிர்கள் குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ஜானகி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 தன்னம்பிக்கை சார்ந்த பாடல்கள். 6:55 பூந்தளர். காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புகள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் பூங்குடி ஸ்ரீ சக்கரவாகீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தகவல் வழங்குகிறார் பரமக்குடிமி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பின் 2026 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் குறித்து தினசரி நிகழ்வுகள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 7:40 தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள் கேட்கலாம். காலை 8 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 8:02 பாட்டு வேணுமா விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. காலை 9 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 10:02 விருப்ப கானங்களில் என் விருப்பம் கேட்கலாம். காலை 10:30 ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் மனம் கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முற்பகல் 11 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு கட்டுப்படுத்த வேண்டிய குருதி உறிஞ்சிகள் என்ற தலைப்பில் உலக கொசு தினத்தை முன்னிட்டு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ICMRன் முன்னாள் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் டி மாரியப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் ஏற்படுத்துகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். பிற்பகல் 12 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 12:02 சிநேகிதியே. பகல் 1 வசந்த கானங்கள்.

0: வணக்கங்கள். 2 மணிக்கு துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, பகல் 3 மணிக்கு செய்தி சுகத்தை தொடர்ந்து 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு. இன்று மாலை 4 மணிக்கு ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 5:02 மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சி நேரமும், 6:30 அந்தி பூக்கள். இரவு 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம். இன்றைய உழவர் உலகத்தில் தானிய சேமிப்பு குறித்து மதுரை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் உஷாராணி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகிய நிகழ்வுகள் இடம்பெறும். 9:00 காற்றில் விரும் கடிதம் அலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒளிபரப்பு நிறைவு, 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 தேனும் பாலும், 11:59 இரவு 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை FM விவித் பாரதி தமிழ் 102.3 MHz தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டிணைந்திருங்கள். நேயர்கள், இதுவரை கேட்டது நம் பண்பலையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ
3: தட்ஸ் ரைட்.
0: புதிய காலை கேட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பாடல் வருகிறது சர்வம் திரைப்படத்திலிருந்து.

தன்னம்பிக்கை தரும் பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். புதிய காலையில் நேரம் காலை 6:26. வரும் பாடல் சைந்தவியோட குரல்ல சுரரை போற்று திரைப்படத்திலிருந்து.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

0: 8 300 37 57
1: புதிய காலை கேட்டு இருக்கோம். நேரம் காலை 6:30.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
3: உலகளவில் உயிர் பன்மைக்கு எதிரான முக்கிய அச்சுறுத்தல்களில் ஒன்றாக காட்டுயிர் குற்றங்கள் அறியப்படுகின்றன. சட்டத்துக்கு புறம்பான ஆயுதங்கள், போதைப் பொருட்கள், மனிதர்கள் கடத்தப்படுவது போன்ற குற்றங்களுக்கு அடுத்த இடத்தில் காட்டுயிர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் குற்றங்களே இருக்கின்றன. அந்த வகையில் உயிர் பன்மை அதிகம் கொண்ட நம் நாட்டின் காட்டுயிர்களும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருகின்றன. தமிழ்நாட்டின் மேற்கு கிழக்கு மலைத்தொடர் பகுதிகள், மன்னார் வளைகுடா, கடல் பகுதி ஆகியவை பல்லுயிர் முக்கியத்துவம் பெற்ற பகுதிகள். வனத்துறையின் வனக்காவலர்கள், உயிர்வன அலுவலர்களால் மட்டுமே காட்டுயிர் குற்றங்களை தடுத்திட இயலாது. எனவே காடு கடல் சார்ந்த மரபிறவை கொண்ட பழங்குடி கடலோடி இளைஞர்களே பெரும்பாலும் வேட்டை தடுப்பு காவலர்களாக நியமிக்கப்பட்டு நம் காட்டுயிர் வளங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. முதுமலை புலிகள் காப்பகத்தில் 8 வனச்சரகங்கள் உண்டு. ஒவ்வொரு வனச்சரகத்திலும் 4 முதல் 5 வேட்டை தடுப்பு முகாம்கள் இருக்கும். இந்த முகாம்கள் அடர் வனத்துக்குள் எளிதில் சென்று வர முடியாத பகுதிகளில் அமைந்திருக்கும். ஒவ்வொரு முகாமிலும் 4 முதல் 5 வேட்டை தடுப்பு காவலர்கள் பணியில் இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய குறைந்தபட்சம் 10 முதல் 20 கிலோமீட்டர் தூரம் காட்டுப்பகுதிக்குள் கால்நடையாக ரோந்து பணி மேற்கொள்வதே இவர்களின் முதன்மை பணி. வனத்துக்குள் மனித நடமாட்டம் இருக்கிறதா? காட்டுயிர்கள் ஏதேனும் இறந்து இருக்கின்றனவா, மரங்கள் வெட்டப்பட்டு இருக்கின்றனவா என்பதை கண்காணிக்க வேண்டும். மேலும் ரோந்தின் போது என்னென்ன விலங்குகளை அவர்கள் காண்கிறார்கள் என்பதை குறிப்பிடுத்து அதற்கான பிரத்யோக செயலியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். ரோந்து பணியை தவிர யானை, புலி, கரடி போன்ற காட்டுயிர்கள் ஊருக்குள் வராமல் தடுப்பது, அப்படியே வந்தாலும் வனத்துக்குள் திருப்பி அனுப்பி காட்டுயிர்களை கணக்கெடுப்பது, மழைக்காலத்தில் சாலைகளில் விழும் மரங்கள், பாறைகளை அகற்றுவது, களை செடிகளை அழிப்பது, கோடை காலத்தில் காட்டுத்தீ ஏற்படாமல் தடுப்பது, காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை அணைத்து கட்டுப்படுத்துவது போன்ற பல்வேறு பணிகளையும் வேட்டை தடுப்பு காவலர்கள் மேற்கொள்கிறார்கள். 2021 MTT 23 புலியின் தாக்குதலால் உயிரிழப்பு ஏற்பட்டதால் அதனை பிடிக்க வேண்டிய கட்டாயம் வனத்துறைக்கு ஏற்பட்டது. இதற்காக 22 நாட்கள் தேடுதல் பணி மேற்கொள்ளப்பட்டது. முடிவில் அந்த புலி வெற்றிகரமாக பிடிக்கப்பட்டு மைசூர் உயிரியல் பூங்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த பணியில் வனத்துறை உயர் அலுவலர் முதல் வன காப்பாளர்கள் வரை ஈடுபட்டிருந்தாலும் வேட்டை தடுப்பு காவலர்களின் பங்களிப்பு முக்கியமானது. எனவேதான் தேசிய புலி பாதுகாப்பு ஆணையம் இந்த பணியில் முக்கிய பங்காற்றிய 3 வேட்டை தடுப்பு காவலர்களுக்கு 2021 உலக புலிகள் நாளான July 29 தேசிய விருது கொடுத்து அங்கீகரித்தது. உலகின் மிக முக்கிய சிக்கலான மர்மமான சூழல்களில் ஒன்று சுந்தரவனத்தின் அலையாத்தி காடுகள். அங்கே வாழும் உயிர்கள், அவற்றுடன் வாழ்நாள் போராட்டம் நடத்தும் மனிதர்கள் என இருதரப்புக்குமே இது கடினமான சவாலாக உள்ளது. இப்பகுதியில் புலிகள் தங்களின் உணவுச் சங்கிலியை மாற்றிக்கொண்டு வருகின்றன. வழக்கமான இரையை பெற முடியாத சூழ்நிலையில் நண்டுகள், மீன்கள், சிறு நீர்வாழ் உயிரினங்களும் புலிகளின் உணவு பட்டியலில் இடம்பெறுகின்றன. இது புலிகளின் இயல்பான வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம். இந்த பற்றாக்குறை சிலவேளை மனிதர்களுடனான மோதலையும் ஏற்படுத்துகிறது. முதன்மை உணவாக தாவர உண்ணிகளையே சார்ந்துள்ள புலிகள் சில நேரம் மனிதர்களை இரையாக பார்க்க தொடங்குகின்றன. இதுவே சுந்தர்வனத்தின் புலி மனித எதிர்கொள்ளலுக்கு அடிப்படை காரணம்.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எஸ் காளிதாஸ்.

0: வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் காலை 6:35. இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 3 வியாழக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
2: அன்பார்ந்த மதுரை மாவட்ட விவசாயிகளே, மதுரை மாவட்டத்தில் இம்மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை காலை 10 மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது. எனவே விவசாயிகள் இக்கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு மதுரை மாவட்ட ஆட்சியர்

0: தேதி.
1: அன்பார்ந்த மதுரை மாவட்ட விவசாயிகளே, மதுரை மாவட்டத்தில் இம்மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது. எனவே விவசாயிகள் இக்கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு மதுரை மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அமைந்துள்ள தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இயங்கி வரும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூக்கள் உலர்த்துதல் மற்றும் மதிப்பு கூட்டல் பற்றிய ஒரு நாள் பயிற்சி நடைபெற உள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பிற்கு முன்பதிவு அவசியம், கட்டணம் உண்டு. பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 93 61 92 18 28, 63 79 05 83, 63 85 80 18 02. பதிவு செய்தவர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட விவசாயிகளே, விருதுநகர் மாவட்டத்தில் இம்மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை முற்பகல் 11 மணி அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் தலைமையில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் அனைத்து துறை தலைமை அலுவலர்கள் கலந்து கொள்வார்கள். விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடையுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சியரின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தேனி மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறையின் மூலம் வேளாண் காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகாகனி, தேக்கு, குமிழ் தேக்கு, ரோஸ்வுட் உள்ளிட்ட மர வகைகள் 100% மானியத்தில் வழங்கப்படுகின்றன. இதற்கான நடவு செடிகள் அரசு தோட்டக்கலை பண்ணை பெரியகுளம் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. மரக்கன்றுகளை வரப்பு ஓரங்களில் நடவு செய்வதற்கு 1 ஹெக்டேருக்கு 160 செடிகள் வீதம் வழங்கப்படும். ஒரு பயனாளி அதிகபட்சம் 2 ஏக்கர் வரை பயனடையலாம். இந்த திட்டத்தின் கீழ் தேனி மாவட்டத்தில் நிகழாண்டில் 25,000 மரக்கன்றுகள் விநியோகம் செய்வதற்கு பயனாளிகள் தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தில் பயனடைய விரும்பும் விவசாயிகள் தங்களது நில ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்களை அணுகி பயனடையலாம் என தேனி மாவட்ட ஆட்சியரின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இலவச மண் பரிசோதனை பற்றிய அறிவிப்பு. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 100 மண் மாதிரிகளுக்கு மண் பரிசோதனை செய்து அறிக்கை இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது தோட்டத்தில் இருந்து 1/2 கிலோ மண் மாதிரியை மட்டும் எடுத்துக்கொண்டு சின்னமனூர் வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் கொடுத்தால் போதுமானது. மண் பரிசோதனையின் நன்மைகள் என்னவென்றால், மண்ணின் சத்து குறைபாடுகளை அறியலாம், சரியான உரங்களை சரியான அளவில் பயன்படுத்தலாம், இதனால் விளைச்சல் அதிகரிக்க உதவும், மேலும் செலவு குறைந்து லாபம் அதிகரிக்கும். விவசாயிகள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் இந்த இலவச பயிற்சி வகுப்பிற்கு முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில மண்வளம் காக்க பசுந்தோல் உரப்பெயர்கள் குறித்து விருதுநகர் மாவட்ட விதை பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர் ஜானகி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
2: விதைகளோட தரத்தை அறிவதில் பிறரக கலவன் சோதனை ரொம்ப முக்கியமான ஒரு சோதனையா பார்க்கப்படுது. இந்த பிறரக கலவன் சோதனைங்கிறது வந்து சமர்ப்பிக்கப்பட்ட சான்று விதையில இருந்து அதனோட அளவு, வடிவம் மற்றும் நிறம் ஆகிய புறத்தோற்ற பண்புகள்ல மட்டும் வேறுபடும் விதைகளை அடையாளம் காண்பிப்பதுதான். அந்த அடையாளம் கண்டு வேறுபாடு இருந்ததுன்னா பிறரக கலவன் வந்து அதுல இருக்குது அப்படின்னா விவசாயிகள் விற்பனை செய்யும் பொழுது அதனோட சந்தை மதிப்பு வந்து பாதிக்கப்படுகின்றது. அந்த நோக்கத்துலதான் நல்ல சந்தை மதிப்பு கிடைச்சு அவங்க அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பிறரக கலவன் சோதனை வந்து ஒரு முக்கியமான சோதனையா பண்ணிட்டு இருக்கிறோம். இதை எப்படி பண்றோம்னா, சமர்ப்பிக்கப்பட்ட சான்று விதை மாதிரியை பயன்படுத்தி தான் இந்த வேளாண் அலுவலர்கள் வந்து இதுல உருப்பெருக்கி மூலம் கருவிதையோடு ஒப்பிட்டு அதே ரகம் அல்லாத விதைகளை பிரிச்சு பண்றோம். சிறுதானியங்கள்ல வந்து சோளம், பயிர்

0: பயிர்கள் எல் போன்ற பயிர்களுக்கு எண்ணிக்கையா அதனோட முடிவுகளை கொடுப்போம். நெல் விதைகளுக்கு சதவீதமாக பரிசோதனை முடிவுகளை கொடுப்போம். நெல்லில் பரிந்துரைக்கப்பட்ட வரம்பு வந்து ஆதார விதைகளுக்கு 0.05% மற்றும் சான்று விதைகளுக்கு 0.2%. மேலும் எல் சோளம் உளுந்து துவரை பாசிப்பயறு போன்ற ஆதார விதைகளுக்கு 1 கிலோவுக்கு 10 விதைகள்ங்கிற விதத்திலையும் சான்று விதைகளுக்கு 1 கிலோவுக்கு 20 விதைகள் என்ற விதத்திற்கும் மிகாமல் இருக்கணும் இந்த பிற ரக கலவன் விதைகள் வந்து. எனவே விற்பனைக்கான விதை குவியல்களை சான்றளிப்பதற்கும் விவசாயிகளுக்கு உயர்தர விதைகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் தான் இந்த சோதனை மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்த்துட்டு இருக்கிறோம். செழிப்பா வேளாண்மை பண்றதுக்கு வந்து விதை ஒரு முக்கிய இடுபொருள்லாம், மண்ணும் இன்னொரு முக்கிய இடுபொருளாக இருக்குது. அப்ப அந்த மண்ணை வந்து நம்ம மண் வளத்தை காக்க வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப இண்டிஜினஸ் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பாரம்பரிய தொழில்நுட்பங்கள்னு. அந்த பாரம்பரிய தொழில்நுட்பங்களில் பசந்தால் உரங்கள் மற்றும் பசந்தலை உரங்களை பயன்படுத்தி மண் வளத்தை வந்து காத்து நிறைய மகசூல் வந்து கிடைச்சிருக்குது. தரமான பயிர் வகைகள் வந்து விளைவிச்சிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். விதை பரிசோதனை நிலையங்களில் வேளாண்மை பெருமக்கள் வந்து உணவுக்காக பயன்படுத்தப்படும் விதைகள் மட்டுமல்லாது மண் வளம் காக்க பயன்படுத்தப்படும் இந்த பசந்தால் உரம் மற்றும் தலை உரங்களான கொளிஞ்சி, சணப்பை, வேம்பு, தக்கை பூண்டு, அகத்தி, கொத்தவரை மற்றும் ஆடாதோடா ஆகியவற்றையும் பனிவிதை மாதிரிகளாக வழங்கி நீங்க வந்து விதை பரிசோதனைக்கு உட்படுத்தி அதனோட தரத்தை தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த பசந்தால் உரங்கள் வந்து பயன்படுத்தப்படுதுன்னா, பசந்தால் உரங்களை உரமிடுவதால மண் அமைப்பு வந்து மேம்பட்டு நீர்பிடிப்பு திறன் அதிகரித்து மண் அரிப்பினால் ஏற்படும் இழப்பை குறைக்கும் பொழுது கலைச்செடிகளின் வளர்ச்சியும் குறையுது. மண்ணோட வளம் அதிகமாக்கப்படுறதுனால பாதுகாக்கப்படுறதுனாலையும் நமக்கு வந்து பயிர் எண்ணிக்கை அதிகமாகி மகசூலும் அதிகமாகி விவசாயிகளுக்கு நல்ல லாபமும் கிடைக்கப்பெறுகின்றது. மேலும் இதுல என்னென்ன பயிர்கள் வந்து இவற்றில் கொளிஞ்சி, சணப்பை, எருக்கு, புங்கம், வேம்பு, பூவரசு, தக்கை பூண்டு, அகத்தி, கொத்தவரை மற்றும் ஆடாதடா ஆகியவை வந்து பசந்தால் மற்றும் பசந்தலை உரங்கள் ஆகும். இவற்றில் கொளிஞ்சி, சணப்பை போன்ற செடிகள் வந்து நம்ம நிலத்துல பயிரிடப்பட்டு அவை வளர்ந்து பூக்கும் முன்னரே அப்படியே உழுது நிலத்துடன் சேர்க்கப்படுகின்றன. இவை பசந்தால் உரங்கள். பசுந்தலை உரங்கள் என்பன அந்த பயிரோட இலை தலைகளை வந்து நம்ம மண்ணில் அப்படியே போட்டு வச்சுட்டு அதை அப்படியே மக்கி அதுவாகவே வந்து மண்ணுக்கு வந்து நல்ல உரத்தை கொடுத்து மண்ணோட வளத்தை பாதுகாக்கப்படுகின்றது. எனவே வேளாண் உதவி விற்பனையாளர்கள், விவசாயிகள், விதை விற்பனையாளர்கள் உணவுக்கான பயிர்கள் நெல், மக்காச்சோளம், பயறு வகைகள், பருத்தி, கடலை போன்ற உணவு பயிர்களுக்கு மட்டுமல்லாது தங்களிடம் உள்ள பசுந்தால் விதைகளையும் விருதுநகர் மாவட்டத்தில் இயங்கி வருகின்ற விதை பரிசோதனை நிலையத்தில் விதை மாதிரிக்கு ₹80 என்ற கட்டணத்தினை செலுத்தி விதை முடிவுகளை உரிய காலத்தில் பெற்று பயனடையலாம். அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
1: இதுவரை மண்வளம் காக்க பசந்தால் உரப்பெயர்கள் குறித்து விருதுநகர் மாவட்ட விதை பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர் ஜானகி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
2: நேரம் காலை 6:43. வாழ்க்கை கதவு திறக்குமா என்று காத்திருக்காதீர்கள். உங்கள் தன்னம்பிக்கையால் அந்த கதவை நீங்களே திறந்து வையுங்கள்.

மணி 49 நிமிடத்தில் கேட்டிருக்கோம் தன்னம்பிக்கை தரும் பாடல்களை. நேற்று நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் இன்று எடுக்கும் ஒரு நல்ல முடிவு நாளைய வாழ்க்கையே மாற்றிவிடும்.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தான, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: நேரம் 6:55.
2: மீனாட்சி பிரமாதம்.
3: என்னன்னா சொல்றேன்?

0: தொடர்புக்கு 8
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நமது அலைவரிசைகளில் ஒவ்வொரு நாளும் காலை பூந்தளிர் அப்படின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு மழலை சொற்களின் குரலையும் நம்ம கேட்டு ரசிக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த மழலையின் குரலை நாம கேட்க இருக்கிறோம் அப்படிங்கறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்கப்பா.
2: என்னோட பேர் வருண். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அம்மா வந்து ஸ்கூல்ல டீச்சரா வர்க் பண்றாங்க. அப்பா வந்து பேரு பாலாஜி.
1: வீட்டுல நீங்க யார் யாரெல்லாம் இருக்கீங்க?
2: நான், அம்மா, தாத்தா.
1: சூப்பர். தாத்தா எல்லாரும் சேர்ந்து இருக்கீங்க அப்படிதானே?
2: ஆமா.
1: வருண், உங்களுக்கு என்னன்னலாம் பிடிக்கும்?
2: விளையாட.
1: என்ன விளையாட்டு பிடிக்கும்?
2: ஓடி பிடிச்சு.
1: ஓடி பிடிச்சு விளையாட பிடிக்குமா?
2: ஆமா.
1: வெரி குட். வேற என்னலாம் விளையாட்டு பிடிக்கும்?
2: டாய்ஸ் வச்சு விளையாடுறது.
1: டாய்ஸ் வச்சு விளையாடுறது பிடிக்கும். சரி வருண், நீங்க பெரிய பையனாகி என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களோட ஆம்பிஷன் என்ன?
2: ஐபிஎஸ்.
1: ஐபிஎஸ் ஆகணுமா? ஏன் ஐபிஎஸ் ஆகணும்?
2: எல்லாருக்கும் நல்லது செய்யணும்.
1: வெரி குட், சூப்பர். நீங்க எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கு எங்க எல்லாரோட சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். சீக்கிரம் நீங்க ஐபிஎஸ் ஆகிறதுக்கு எங்க எல்லாரோட வாழ்த்துக்கள். சரி, இன்னைக்கு பூந்தளிர் நிகழ்ச்சியில நீங்க எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
2: வீரபாண்டிய கட்டபொம்மன்.
1: வீரபாண்டிய கட்டபொம்மனோட வசனங்கள் சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க, கேட்டலாம்.
2: வானம் பொழிகிறது, பூமி விழுகிறது, உனக்கு என் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, கழனிவாள் உள்ளவருக்கு கஞ்சி கலையும் சமாந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி வந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா, மானங்கட்டவனே? எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி? நன்றி, வணக்கம்.
1: சூப்பரா சொன்னீங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான வசனம் சொன்னீங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னா அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு?
2: அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்.
1: வெரி குட். சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமல்ல, வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு பெரிய மன்னர். அந்த மன்னர் வந்து என்ன பண்ணாரு, ஆங்கிலேயர்களை எதிர்த்து சண்டை செஞ்சு நம்ம சுதந்திரத்துக்காக பாடுபட்டார். ரொம்ப அருமையா சொன்னீங்க, அழகா இருந்தது உங்களுடைய மழலை குரல். அதே மாதிரி நீங்க ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமாக நீங்க ஒரு நல்ல உயர் பதவியில நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்பலையின் சார்பா உங்களை நாங்க வாழ்த்துறோம். நன்றி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது புதிய காலை. 6:59 புதிய காலை நிகழ்ச்சியுடன் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கு புதிய காலையில தன்னம்பிக்கை தரும் சிந்தனை வரிகள், பலவித பயனுள்ள தகவல்கள், அதே மாதிரி நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு செல்ல குழந்தையோட மழலை குரல்ல அருமையான நிகழ்வுகளை நம்ம மீண்டும் கேட்டு ரசித்தோம். வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க வருண். நிறைவு பெறுகிறது புதிய காலை, தொடர்வது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில். நேரம் 7:00.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றலைகளில் இசைக்கு வருகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். பூக்கள் பூக்கும் தருணத்தில் காற்றலைகளில் மலர்ந்திருக்கிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். ஒரு சிந்தனை வரிகளோட நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம் நேர்களே. கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, கனவு காணணுங்க. அந்த கனவை நோக்கி தினமும் ஒரு சிறிய அடியாவது எடுத்து வைக்கணும். அப்பதான் ஒரு நாள் அந்த கனவு வெற்றி பாதையா மாறும். உங்கள் திறமைய மற்றவர்கள் அங்கீகரிக்கும் வரைக்கும் காத்திருக்க கூடாது. முதல்ல உங்க திறமைய நீங்களே அங்கீகரிக்கணும். 7:01 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை தொடங்கிடலாம் ஒரு அருமையான பாடலோடு. குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில்.

0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு நேரம் காலை 7:06. இன்றைய செய்தித்தாளில் வெளிவந்த செய்திகள் கேட்கலாம். ஸ்டாம்ப் சேகரிக்கிறவங்களா நீங்க? அப்போ உங்களுக்கான செய்தி தாங்க இது. மாணவர்களா இருக்கணும் நீங்க கண்டிப்பா. ஸ்டாம்ப் சேகரிப்போருக்கு கல்வி உதவித்தொகை அறிவிச்சிருக்காங்க. தபால் துறை சார்பில் தீன்தயாள் ஸ்பார்ஷ் யோஜனா அப்படின்ற திட்டம் மூலமா தபால் தலை சேகரிக்கும் மாணவர்களுக்காக கல்வி உதவித்தொகை வழங்கப்பட இருக்குது. சிறு வயதுல இருந்தே தபால் தலை சேகரிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம்னு சொல்றாங்க. இதுல 6 முதல் 9 பயிலும் மாணவர்கள் பயன்பெறலாம். தபால் தலை சேகரிப்பு சங்க உறுப்பினராகவோ தபால் தலை சேகரிப்பு கணக்கு வைத்திருப்பராகவோ இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு 2 கட்ட தேர்வுகள் நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்படுவோருக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6000 உதவித்தொகையாக வழங்கப்படுமாங்க. தபால் அலுவலகங்களில் விண்ணப்பங்கள் வழங்கப்படுது. முதுநிலை அஞ்சல் கண்காணிப்பாளர் மதுரை அஞ்சல் கோட்டம் மதுரை 2 அப்படின்ற முகவரிக்கு நீங்கள் போய் தபால் அலுவலகங்களில் விண்ணப்பம் பெற்று அதை பூர்த்தி செய்து இந்த முகவரிக்கு அனுப்பணும். மீண்டும் ஒரு முறை முகவரி சொல்லிடுறோம். முதுநிலை அஞ்சல் கண்காணிப்பாளர் மதுரை அஞ்சல் கோட்டம் மதுரை 2 அப்படின்ற முகவரிக்கு செப்டம்பர் 1 அனுப்பணுமா. மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. 0452-2534907. இந்த செய்தி இன்றைக்கு தினமலர் நாளிதழில் மதுரை பகுதியில் வந்திருக்கு. அடுத்த தகவல் என்னன்னா, வாகனங்கள் இப்போ வாகனங்கள் இல்லாதவங்க யாரு? ரோடு ஃபுல்லாக வாகனங்கள் தான். அப்படி இந்த வாகனங்களுக்கு FC புதுப்பிக்கிறத பற்றின ஒரு தகவல் தான் கேட்க போகிறீங்க. வாகனங்களின் FC புதுப்பிக்கும் போது இணையதளம் வாயிலாக ஒளிரும் பட்டை சான்றிதழை சரிபார்க்கும் நடைமுறை திரும்ப பெறப்படுகிறது. ஏற்கனவே ஒட்டப்பட்டுள்ள ஒளிரும் பட்டை நல்ல நிலையில் இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு போக்குவரத்து துறை தெரிவிச்சிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்த மாதம் ஆகஸ்ட் 31 மகா ருத்ரா அபிஷேக உற்சவம் சிறப்பாக நடைபெற உள்ளது. இதுக்கு பக்தர்கள் அபிஷேக பொருட்கள் வழங்கலாம் அப்படின்னு கோயிலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. மறந்துடாதீங்க, ஆகஸ்ட் 31 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மகா ருத்ராபிஷேக உற்சவம் சிறப்பாக நடைபெற இருக்கு. இதுக்கு பக்தர்களாகிய நம்ம எல்லாருமே அபிஷேக பொருட்கள் வழங்கலாம் அப்படின்னு கோயிலேருந்து சொல்லியிருக்காங்க. விளையாட்டு செய்திகள் தான் கேட்க போகிறோம். உலகக்கோப்பை ஹாக்கியில் அரை இறுதிக்கான 2வது சுற்றுக்கு நம்ம இந்தியா முன்னேறிக்குங்க. நேற்று நடந்த லீக் போட்டியில் பாகிஸ்தானை 5-3 அப்படின்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்தியா 2வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கு. அதே மாதிரி சதார் சுழல் அப்படின்ற போட்டியில் இந்தியா அணி தனது 600வது டெஸ்டில் 165 ரன் வித்தியாசத்தில் ஜோராக வெற்றி பெற்றிருக்கு. சுழலில் அசத்திய மானவ் சுதார் 2 இன்னிங்ஸில் 10 விக்கெட்டுகளை சாச்சாராம். சிங்கியூஃபீல்ட் கோப்பை செஸ் தொடரில் 8வது சுற்றில் வெற்றி பெற்றிருக்காரு பிரக்யானந்தா. கிராண்ட் செஸ் 2 11வது சீசன் 5 தொடர்களாக நடக்குது. இதனுடைய 5வது கடைசி தொடர் அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸில் சிங்கியூஃபீல்ட் கோப்பை தொடராக நடக்குது. இதில் நம்ம பிரக்யானந்தா வெற்றி பெற்றிருக்காரு. நாளிதழில் வெளியான செய்திகள் கேட்டீங்க. நேரம் காலை 7:10.
1: காலை 8:50

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: என்ன சமையலோ, என்ன சமையலோ,
2: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு, வீட்டுல இருக்க வழியும் நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வழியும் நான் தான் பாக்கணும். சரி, குப்பைய கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலைய பாப்போம்.
3: சாந்தாக்கா, நீங்க சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
4: தலிவரு,
3: வீட்டுல இருக்க குப்பைய ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும். அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
2: நான் மட்டுமா குப்பைய தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
5: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பைய போடுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டிய தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
2: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இனிமேலாச்சும் நம்ம எல்லாரும் மாறலாம்.
6: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: நேரம் காலை 7:12, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். உற்சாகமான காலை நேரத்துல மனதிற்கு இனிமை தரும் பாடல்களை கேட்கறதே சந்தோஷம்தான். அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா மற்றும் பலருடைய குரலில் இந்த பாடல் கேட்டோம். மன்னன் திரைப்படத்திலிருந்து. நேரம் காலை 7:21. வேலைவாய்ப்பு செய்தி தான் கேட்க போறீங்க. பெங்களூருவில் உள்ள ராணுவ பயிற்சி மையத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்குங்க. என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னா, ஃபயர்மேன், டிரைவர், டிரேட்ஸ்மேன், கேட்டரிங் இன்ஸ்ட்ரக்டர், இப்படி மொத்தம் 62 இடங்கள் இருக்கான். இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அல்லது டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு செப்டம்பர் 4ஆம் தேதியின்படி 18 லிருந்து 25 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, ஸ்கில் தேர்வு, எழுத்து தேர்வு, இதன் அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். இதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் 4ஆம் தேதி. பெங்களூருவில் உள்ள இராணுவ பயிற்சி மையத்தின் காலி இடங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் 4ஆம் தேதி. மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள இணையதள முகவரி indianarmy.nic.in. இந்த இணையதள முகவரிக்கு சென்று மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க. வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறது நம் ஆகாஷ்வாணி. 7:22 நம்ம அடுத்ததாக ஒரு செய்தி தான் கேட்க போகிறோம். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பௌத்தர்கள் நாக்பூர் தீட்ச பூமியில் விஜயதசமி அன்று நடைபெறும் தம்மச்சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொண்டு திரும்புபவர்களுக்கு நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக ₹5,000 மானியம் வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 2026ஆம் ஆண்டு பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பும் பௌத்தர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதுக்கான விண்ணப்ப படிவத்தினை www.bcmbcmw.tn.gov.in இந்த இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்தோ அல்லது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்திலோ கட்டணம் இல்லாமல் பெற்றுக்கொள்ளலாமா? இது மட்டும் இல்லாமல் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை எந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஆணையர், சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமஹால் பாரம்பரிய கட்டடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 6,05,000. இந்த முகவரிக்கு நவம்பர் 15ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம கேட்டுட்டு இருக்கோம். இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். பலவித பயனுள்ள தகவல்களோடு கட்டளைகளில் வளம் வரும் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களை அடுத்ததா நம்ம என்ன தகவல் கேட்க போறோம்னா, 7:24
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி சேதரில் மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இன்று பூங்குடி ஸ்ரீ

0: சக்கரபாகீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். புதுக்கோட்டையிலிருந்து காவிரி நகர் செல்லும் சாலையில் 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூங்குடியில் இந்த கோவில் உள்ளது. நில வளமும் நீர் வளமும் மலை வளமும் மிக்க பகுதி இது. குளுமையான நெல் வயல்களின் நடுவிலே நாலாபுறமும் உயர்ந்த திருமதில் சூழ கிழக்கு நோக்கி அமைந்த கோவில் இது. அருள்மிகு கருணாம்பிகை உடனாய அருள்மிகு சக்கரபாகீஸ்வரர் அருளாட்சி செய்யும் கோவில். கோவிலின் எதிரே தீர்த்த குளமும் நந்தி மண்டபமும் உள்ளது. சாலகார கோபுர வாயிலை கடந்தால் வசந்த மண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்னும் அமைப்பில் கோவில் அமைந்துள்ளது. கிபி 18ஆம் நூற்றாண்டில் புதுக்கோட்டை சமஸ்தான மன்னர்கள் நிறுவிய வசந்த மண்டபம் 20 தூண்கள் கொண்டது. சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்தது. உள் சுற்று முழுவதும் திருமாளிகை அமைப்பில் அமைந்துள்ளது. வசந்த மண்டபத்தின் வடபால் தெற்கு நோக்கி அன்னை கருணாம்பிகை தனிச்சன்னதி கொண்டுள்ளாள். அவயவரத அஸ்தங்களுடன் நின்ற கோலத்தில் அருட்காட்சி தருகிறாள். இவளுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேக ஆராதனை உண்டு. திருமணப்பேறு, கடன் நிவாரணம், உடல் ஆரோக்கியம் வேண்டி இந்த அன்னையை வழிபடுகிறார்கள். இந்த கோரிக்கைகளை அம்பிகை நிறைவேற்றி வைக்கிறாள். மகாமண்டப வாயிலில் ராஜகணபதி பல்லவ கணபதியுடன் துவாரபாலகர், சுப்பிரமணியர், கஜலட்சுமி சன்னதிகளும் இங்கு உள்ளன. கருவறையில் மூலவர் சக்கரபாகீஸ்வரர் சுயம்பு மூர்த்தமாக லிங்க திருமேனியராய் உள்ளார். இவருக்கு அருள்மொழி தேவன் என்ற பெயரும் உண்டு. தேவகோட்டத்திலே தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன. சுவாமி அம்பாள் கருவறை விமானங்கள் வேசர வடிவில் உள்ளன. உள் சுவற்றில் கன்னிமூல கணபதி வள்ளி தெய்வயானையோடு ஸ்ரீ சுப்பிரமணியர், காலபைரவர், நவகிரகம், சூரியன் சன்னதிகள் உள்ளன. தலவிருஷம், வில்வம், தினமும் 2 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. தமிழ் வருடப்பிறப்பு, வைகாசி, விசாகம், ஆடி, தை, வெள்ளிக்கிழமைகள், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, அன்னாபிஷேகம், கந்தசஷ்டி, திருக்கார்த்திகை மார்கழி வைபவங்கள், தை பொங்கல், மகாசிவராத்திரி, தேய்விரை அஷ்டமி, பிரதோஷம் முதலியவை இங்கு விழா நாட்கள். கோவிலில் விழா தொடங்குவதாக இருந்தாலும் சுற்று வட்டார மக்கள் வீட்டு விசேஷங்கள் என்றாலும் இந்த கோவில் தெற்கு பிரகாரத்தில் சகுனம் பார்க்கும் சன்னதியில் ஒன்று கூடி மங்கள பொருட்கள் கொண்ட தட்டை வைத்து நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். அப்போது மரப்பள்ளி ஒன்று அங்கு வந்து தாம்பாளத்தின் அருகே வந்து ஒலி எழுப்புகிறது. உடனே பெண்கள் குலவை போடுகிறார்கள். இறைவன் ஆசை கிடைத்து விட்டதாக எண்ணி மகிழ்கிறார்கள். இது வேறு எந்த கோவிலிலும் இல்லாத நிகழ்ச்சி. எனவே சுற்றுவட்டார கோவில்கள் விழாக்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பு முதலில் இங்கு வந்து வழிபட்டு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். நலமும் வளமும் தரும் பூங்குடி அருள்மிகு கருணாம்பிகை சமேத அருள்மிகு சக்கரபாகீஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செதில் மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
2: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டு இருக்கோம். பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பின் உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி சிறப்பம்சங்கள் ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: தியா.
1: யா, ஐ ஃபீல் லைக் இன் திஸ் டோர்னமெண்ட் ஐ வாஸ் டேக்கிங் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் ஐ வாஸ் பிட் மோர் பேஷண்ட் தன் மை ப்ரீவியஸ் கேம்ஸ் அண்ட் ஐ வாஸ் ஸ்டிக்கிங் டு தி பிளான் அண்ட் வென் ஷி வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் பிளேயிங் ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு சேஞ்ச் மை கேம் பிளான் ஆல்சோ அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன் ஸோ இட் ஹாஸ் இம்ப்ரூவ்ட் இஃப் ஐ கம்பேர் வித் மை ப்ரீவியஸ் மேட்சஸ்.
0: லகாத்தார் தோ ஹார் சே ஹதாஷ் பாரதிய கேமே கி நிராஷா கோ மென்ஸ் சிங்கிள்ஸ் மே 14வீ சீட் லக்ஷ் சென் கி ஹார் நே ஆர் கெஹரா கர் தியா. மேட்ச் மே ஃபேவரட் லக்ஷ் கி சுனௌதி கோ அமெரிக்கா கே கேரட் டென் நே மேராத்தன் முகாபலே மே 21-19, 19-21, 17-21 சே டேர் கர் தியா. பராஜய் சே பரிஷான் லக்ஷ்

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் காலை 7:40. இதோ பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ராவின் குரலில், புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து.

0: தம்பி, ஒரு மாதிரியா இருக்கீங்க.
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம். இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, பொய்கை பூக்கள்.

காக்கிச்சட்டை திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டோம். 7:46 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் ஹீப்புகள் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். உங்களுக்கான நேரம் தாங்க 8:02 to 8:50 வரைக்கும் விருதுநகர் மாவட்ட நேயர்களுடைய புதும் புது விருப்ப பாடல்களை காற்றலைகளில் இசைக்க வருது பாட்டு வேணுமா. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட நேயர்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கணும், அதுவும் புத்தம் புது பாடல்களை விருப்ப பாடலாக கேட்டு ரசிக்கணும்னா அழைக்க வேண்டிய எண்கள் 25:30, 170, 25:30, 171 இந்த இரண்டு எண்களில் வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போட இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட நேயர்கள் மட்டுமே பங்கேற்கலாம். 7:47 இதோ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து சித்ராவுடைய குரலில்

மனதிற்கு இனிமை தரும் பாடல்களை காற்றலைகளை சித்துக் கொண்டிருக்கிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இதோ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நேர்ந்தீர்கள். ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் சேடி வந்தது.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மறுபகல் 11:02 கண்ணாடி மாளிகையில் உலக கொசு தினத்தை முன்னிட்டு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ICMRன் முன்னாள் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் டி மாரியப்பன் அவர்களோட நேர்முகம் கேட்க போறோம். கட்டுப்படுத்த வேண்டிய குருதி உறிஞ்சிகள் அப்படின்ற தலைப்புல தான் இன்னைக்கு கண்ணாடி மாளிகை கேட்டு ரசிக்க போறீங்க. நிகழ்ச்சியை ஏற்படுத்துறாங்க விக்னேஷ் அர்ஜுனன். கேட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், நேரம் 7:58.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட் வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா?
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அள வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: நிறைவுபெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புக்கள். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது பாட்டு வேணுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்ட நேயர்களுடைய புத்தம் புது விருப்ப பாடல்களை காற்றலைகளை இசைத்துக் கொண்டிருக்கும் பாட்டு வேணுமா. இன்றைக்கு வியாழக்கிழமை விருதுநகர் மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடல்களை காற்றலைகளை இசைக்க காத்துட்டு இருக்கு. கடினமா இருக்கலாங்க, ஆனா உங்க பயணம் வீணாகாது. ஒவ்வொரு அடியும் உங்களுடைய இலக்கை நோக்கி அழைத்து செல்லுது அப்படின்ற நம்பிக்கையோட உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய என்னால் முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை, பல முடியாது அப்படின்ற வார்த்தைகளை வெல்லும் சக்தி கொண்டது அப்படின்ற சிறப்பான சிந்தனை வரிகளோட இன்றைக்கு தொடங்கிடலாம் பாட்டு வேணுமா. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25:30, 170, 25:30, 171, 4452 என்ற மதுரை முன்னணி போட இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க கோகுல் பிரசாத், என்ன பாட்டு கேட்கலாம்? பாடல் உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும். நன்றி, நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்

0: கேட்டிருக்கோம் பாட்டு வேணுமா. 8:09 விருதுநகர் மாவட்ட நேயர்களுடைய 19 விருப்ப பாடல்களை கட்டளைகளை கேட்டு வச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்மளோட பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நாங்க நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கும்.
1: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லியாரமும் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் எல்லா நேரம் வணக்கங்கள் மேடம்.
0: சரி, சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: படம் அரண்மனை போர், புதுப்படம். அதுல பாடல் வரி ஆரம்பிக்கிறது, ஈராத்துக்காரி இருக்கன்குடி மாரியன் அந்த அம்மாவை கூப்பிட்டு அனுப்பிவிடுங்கம்மா.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு.

பாகி வர அண்டா நடு நடுகுது, அங்கே நிதி முடங்குது.

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எது வந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8

0: கூட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: நேரம் காலை 8:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருதுநகர் மாவட்ட நேயர்களின் புத்தம் புது விருப்ப பாடல்களை காட்டலைகளில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க.
4: பழனிசாமி சிவகாசியில இருந்து பேசுறேன்.
3: சொல்லுங்க பழனிசாமி, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
4: எனக்கு இந்த லிங்கா படத்துல இருந்து போன அன்பா நண்பா வார்த்தை
3: பாடல் கொடுத்தலாம். நன்றி இணைப்பில் வந்ததற்கு.

நேருங்காலை 8:20 கேட்டிருக்கோம் பாட்டு வேணுமா. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில இன்றைக்கு விருதுநகர் மாவட்ட நேயர்களுடைய புத்தம் புது விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்க தேவராஜன், என்ன பாட்டு கேட்கலாம்? நன்றி இணைப்பில் வந்ததற்கு. இதை உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே

0: விளம்பரம் கொடுக்கிறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட நேயர்களின் புத்தம் புது விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த நேயர் இணைப்புல காத்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். உங்கள் முகம் எப்பொழுதும் பூத்து புது மலராய் திகழட்டும் என்று சொல்வது.
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: பாக்கியலட்சுமி.
0: பாக்கியலட்சுமி, இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: புது படத்துல ஏதாவது வெந்தது நீந்த காட்டு, அந்த படத்துல அந்த பாட்டை போடுங்க.
0: பாட்டு கொடுத்துடலாமா?
1: கொடுத்துடலாங்க.
0: நன்றி, நன்றி இணைப்புல வந்ததற்கு. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: விருதுநகர் மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு இருக்கோம். இப்ப அடுத்த நேயர் இணைப்புல காத்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெள்ளக்கோட்டையில இருந்து ரமேஷ் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க ரமேஷ், என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
2: சிம்பு நடித்த ஈஸ்வரன் படத்துல இருந்து மாங்கல்யம் அந்த சாங் கொடுங்க.
1: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. இதை உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட நேயர்களுடைய புதும் புது விருப்ப பாடல்களை கேட்டுட்ருக்கோம். அதே மாதிரி சமூக வலைத்தளங்களில் நம்ம எல்லாருமே நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அதே மாதிரி நம்மளுடைய மதுரை பண்பலை அப்படின்றதுக்கு முகநூல் பக்கத்தில் ஒரு தனி பக்கம் இருக்குங்க. அதில் நம்மளுடைய நிகழ்ச்சிகள், நாளைக்கு என்ன நிகழ்ச்சி வரப்போகுது அப்படின்ற தகவல்கள்லாம் அதில் வரும். அதே மாதிரி இப்போ சமீபமாக கேள்விகள் அதில் கேட்கப்படுது. அந்த மதுரை பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தில் கேட்கப்படும் கேள்விகள், நேற்று கேட்கப்பட்ட கேள்விக்கு கமெண்ட் பகுதியில் உங்களுடைய பதிலை நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா இன்று பகல் 1:30 வசந்த காலங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய பதிலும் உங்களுடைய பெயரோடு நம்ம பண்பலையில் ஒளிபரப்பாகுங்க. வசந்த காலங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய பதிவுகள் வாசிக்கப்படும். அதனால் இன்னும் நீங்கள் பதில் சொல்லலையா, உடனே நம்ம முகநூல் பக்கத்தில் போய் மதுரை பண்பலை அப்படின்ற பகுதியில் நேற்று கேட்கப்பட்ட கேள்வி, அதாவது தமிழ்நாட்டில் நீளமான பாலம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கான பதிலை பதிவு செய்யுங்க. சரியான பதில் சொல்கிறவங்களுடைய பெயர்கள் இன்று பகல் 1:30 நம்ம பண்பலையில் வாசிக்கப்படும். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் சிண்டப்பள்ளி கிராமத்துலேருந்து முனிசாமி பேரம்மா.
0: சொல்லுங்க முனிசாமி, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: நல்லா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, நல்ல பாட்டா அடிப்பாட்டா போடுங்க.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட நேயர்களுடைய புதன் புது விருப்ப பாடல்களை கேட்டு

0: இருக்கும் நிறைவா பேசக்கூடிய நேயர். வணக்கம், சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
1: பம்பளை பாட்டே போடுங்க மேடம்.
0: நன்றி நன்றி இணைப்பில் வந்ததற்கு.

0: இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட நேயர்கள் சிறப்பாக பங்கு பெற்று விருப்ப பாடல்களை கேட்டிருச்சாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்து கேட்டிருச்ச அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நந்திவர்மன் காலத்தில் நடந்த சம்பவம் ஒன்று சொல்றேன் கேளுங்க. அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்குறீங்களா? கல்வெட்டில் இருக்குது. நந்தி கலம்பகத்தினால் புகழ் பெற்றவன் 3 நந்திவர்மன். அவன் ஆண்ட இடம் தெள்ளாறு. தெள்ளாறு எரிந்த நந்திவர்மன் அப்படின்னு அவனை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அந்த ஊரில் ஒரு தேர்தல் நடந்தது, ஊராட்சி தேர்தல். அந்த தேர்தலில் அந்த ஊருக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு பெண்மணி. அந்த பொண்ணுக்கு பெருங்கருணை அப்படின்னு பேர். அந்த பொண்ணு தான் ஊராட்சி மன்ற தலைவி. ஒரு நாள் சாயந்தரம் அந்த ஊரில் சில பெண்கள் வந்து குளத்துக்கு போய் குடிநீர் முண்டு எடுத்துக்கிட்டு குளத்தை இழுப்பில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வழியில் ஒரு ஆள் குடிச்சுட்டு அவங்கக்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பெண்களை பற்றி அவதூறான வார்த்தைகளை பேசியிருக்கான். உடனே அந்த பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவிக்கிட்ட போய் இதை பற்றி புகார் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தலைவி, அதுதான் அந்த பெருங்கருணை, உடனே வம்பு பண்ண அந்த ஆசாமி யாருன்னு விசாரித்து பார்த்தாங்க. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, தன்னோட கணவன் தானுங்கிறது புரிஞ்சுது. தவறு பண்ணினது தன்னுடைய கணவன், அதனால் நீதி தவற முடியுமா?

0: மறுநாள் ஊர் கூட்டம் நடந்தது. கிராம மன்றத்தில் அந்த குற்றவாளி விசாரிக்கப்படுறான். விசாரிக்கிறது மனைவி, பதில் சொல்கிறது கணவன். இருந்தாலும் தீர்ப்பு என்ன தெரியுமா? இந்த ஊரில் உள்ள திருமூலட்டானேஸ்வரர் கோவிலுக்கு சில பசுக்களை தானமாக கொடுக்கணும், இன்னும் சில பொருள்களையும் தானமாக கொடுக்கணும். ஒரு மண்டலம் வரைக்கும், அதாவது 48 நாள் வரைக்கும் தினமும் பொழுது விடியறதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு போய் அந்த முன்புறத்தை சுத்தப்படுத்தணும், மெழுகணும், பூமாலை கட்டணும், அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கணும். இதுதான் தீர்ப்பு. ஊர் கூட்டம் கலைஞ்சிது. மறுநாள் காலை பொழுது விடியறதுக்கு முன்னாடி அந்த கோயில் பக்கம் என்ன நடந்துக்கிட்டு இருந்தது தெரியுமா? தீர்ப்பு வழங்கின அந்த கிராமத்து தலைவி பெருங்கருணை அம்மையாரே கோயிலுக்கு முன்பக்கம் மெழுகி சுத்தப்படுத்தி பூமாலை கட்டி அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தினமும் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஊர் ஜனங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தான். சில பேர் நேரிலேயே கேட்டுவிட்டாங்க, ஏம்மா தண்டனை அடைஞ்சது உன்னோட கணவன், அவன் செய்ய வேண்டிய வேலையை தீர்ப்பு வழங்கின நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே, இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லியிருக்கிறாங்க, குற்றம் பண்ணினவருக்கு குற்றத்துக்கு உரிய தண்டனையை கொடுத்தேன், இது ஊருக்கு தலைவிங்கிற முறையில் அதை செஞ்சேன். இப்போ மனைவிங்கிற முறையில் அவருடைய துன்பத்தில் பங்கேற்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, அந்த கடமையை தான் இப்போ நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. தன்னுடைய கணவனே ஆனாலும் குடிமயக்கத்தில் ஊர் பெண்களை துன்புறுத்தினத்துக்காக உரிய தண்டனையை கொடுத்த செயலுக்காக அந்த பெருங்கருணை அம்மையாரை வந்து அந்த ஊர் மக்கள் குடிக்குறை துடைத்த நாச்சியார் அப்படின்னு கல்வெட்டில் பொறிச்சு வச்சுருக்கிறாங்க. இப்போவும் இருக்குது அந்த கல்வெட்டு. ஆனால் இந்த காலத்தில் அது மாதிரி சில பேர் உண்டு. இந்த காலத்து இல்லை தலைவி ஒருத்தவங்க ரொம்ப சோகமாக இருந்தாங்க. என்ன விஷயம்னு விசாரித்தோம், என்னுடைய கணவன் என்ன தப்பு பண்ணாலும் உடனே தண்டனை கொடுத்துருவேன், கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த தண்டனையை அனுபவிக்க போகிறவர் என் கணவர் ஆச்சே அப்படின்னு நினச்சி கவலைப்படுவேன்னாங்க. என்ன மாதிரி தண்டனை கொடுப்பீங்கன்னு கேட்டேன். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, அவர் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு வேளை சாப்பாடு கிடையாது, அவ்வளவுதான். இப்போ கூட அந்த தண்டனை தான் கொடுத்துட்டு வர்றேன், அதுதான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. இதுக்காகவா இவ்வளவு சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவர் சாப்பிட்டு என்னையோட 25 நாள் ஆகுதுங்க, அதுதான் கவலையாக இருக்குது அப்படின்னாங்க.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எட்டு மணி 54 நிமிஷத்துல நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்களின் நினைவிற்கு சமூக வலைதளத்துல முகநூல் பக்கத்துல மதுரை பண்பலை அப்படின்ற பகுதியில கேள்விகள் கேட்கப்படுது. அந்த கேள்விகளுக்கு உங்களுடைய பதில கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணீங்கன்னா உங்களுடைய பதிவுகள் உங்க பேரோட நம்ம பண்பலையில இன்று பகல் 1:30 வாசிக்கப்படும். தினம் தினம் இனிமே வந்து கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கான பதிவுகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிங்கன்னா உங்களுடைய பேரோட உங்களுடைய பதில்களும் ஒளிபரப்பாகும். இணைந்திருங்கள் கற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி தொடர்ந்து நேயர்கள் கேட்கவிருப்பது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய

வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. துரன்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 9:02.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. இன்னைக்கு டிரைவ் டைம் பீட்ஸ்ல பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் இன்றைய நாளின் சிறப்புகளோட உற்சாகமான பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேங்க, பிடிச்சதை செய்யுங்க, பிடிச்ச வேலையை தேர்ந்தெடுங்க, பிடிச்ச உடையை அணியுங்கள், பிடித்தவர்களோட நேரம் செலவிடுங்கள். பிடித்து வைத்து வாழ்வதில்லை வாழ்க்கை, பிடித்த மாதிரி வாழ்வது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது நிலையத்திலிருந்து சிவசங்கரி. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம், வாரிசு திரைப்படத்திலிருந்து.

0: அதான் மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. இன்னைக்கு டிரைவ் டைம் பீட்ஸ்ல நாம தெரிஞ்சுக்க போற பாரத பிரதமரின் நலத்திட்டம் என்ன அப்படின்னா, பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம். திருப்பி ஒரு தடவை சொல்றேன், பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம். இந்தியா பல பிராந்திய மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழும் நாடுங்க. இந்த நாட்டுல பன்மொழி கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கத்தோட 2025-2026 பட்ஜெட்ல பாரதிய பாஷா புஸ்தக் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இத்திட்டம் இந்தியாவின் செம்மொழி மற்றும் பிராந்திய மொழிகளில் ஸ்கூல் காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாட புத்தகங்கள் மற்றும் கற்றல் உபகரணங்கள் வழங்கி சிறப்பிக்கிறது. அறிவியல், தொழில்நுட்பம், பொருளியல், கணிதம் மற்றும் சமூகவியல் போன்ற பாடப்பிரிவுகளிலும் 1 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கு ISL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய சைகை மொழிகளிலும் டிஜிட்டல் பாடப்புத்தகங்களும் கற்றல் உபகரணங்களும் வழங்குகின்றது. இத்திட்டம் மொழிப்பன்மையை ஊக்குவிக்கும் அதே வேளையில் கல்வியை தொழில்நுட்பத்துடன் கற்கவும் உதவுகிறது. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நீங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி பண்பலையோடு. இது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் ஒரு பாடல். Thank you.

டிரைவ் டைம் வெயிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்றைய நாளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம் நாட்டின் முன்னாள் பிரதமர் மாண்புமிகு ராஜீவ்காந்தி அவர்களுடைய 82வது பிறந்த நாள். ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள், அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதி, சத்பாவன திவாஸ், அதாவது நல்லிணக்க தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஆகஸ்ட் 20, 1944 முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுக்கும் பெரோஸ் காந்தி அவர்களுக்கும் மகனாக பிறந்தார். இவர் 1984 முதல் 1989 இந்தியாவின் பிரதம மந்திரியாக பதவி வகித்தார். ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளில் மத நல்லிணக்கத்திற்காக உழைக்கும் தனி நபருக்கு ராஜீவ்காந்தி தேசிய சத்பாவனா விருது வழங்கி கௌரவிக்கின்றது. நீங்க கேட்டு முடிச்ச இந்த தகவலோட இணைந்திருங்கள், மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.

0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம். இட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. நேயர்களை, இதுவரைக்கும் நீங்க நம்ம பண்பலை கூட கால் பண்ணி பேசியிருக்கீங்க. கடிதங்கள் மூலமாகவும் உங்க விருப்பங்களை, நல்லது கெட்டதுகளை எங்களோட பகிர்ந்திருக்கிறீங்க. ஆனா இப்போ அதையெல்லாம் தாண்டி பண்பலை கூட அதிக நெருக்கமாக இருக்க ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாச்சு. அட, அது என்னப்பா அப்படின்னு தானே கேட்குறீங்க. டக்குனு உங்கள் மொபைல் ஃபோனை எடுங்க, அதில் ஃபேஸ்புக்கில் மதுரை பண்பலை அப்படின்ற பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பக்கத்தில் ஒவ்வொரு நாளும் பண்பலை சார்பாக 3 கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கு சரியான ஆன்சர் பண்ணுறவங்க யார் அப்படின்னு நம்ம பண்பலையில் மதியம் ஒளிபரப்பாகக்கூடிய வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் 1:30 யார் யார் என்னென்ன கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது கேள்விகளுக்கான பதிலாக மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய விருப்ப புஸ்தகங்கள் என்ன, உங்களுடைய விருப்ப பாடல்கள் என்ன அப்படின்ற விஷயத்தையும் அந்த பண்பலைக்கான பேஜில் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். நேத்து என்னப்பா கேள்வி கேட்டீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்களா, உடனே உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்து நம்ம மதுரை பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணி நேத்து என்ன க்வெஸ்சன் கேட்டோம் அப்படின்றத பார்த்து அந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் இப்போவே அப்லோட் பண்ணுங்கள். நேத்து கேட்ட கேள்விக்கான வெற்றியாளர்கள் யார் யார் என்ன அப்படின்ற விவரங்களை இன்னைக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில 1:30 நம்ம தெரிஞ்சுக்கலாம். இனி சமூக வலைதளத்திலும் எங்களோடு தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் கேட்கலாம் ஒரு பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து.

குடும்பமாய் உலாவரும் இசை வாலினம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. பல சுவாரஸ்யமான தகவல்களோட மத்திய அரசோட திட்டத்தோட இந்நாளின் சிறப்பு பற்றிய தகவல்களோட உற்சாகமான பாடல்கள் தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை நிகழ்ச்சியில. இந்த நாளோடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு அக்ஷய் ஊர்ஜா திவாஸ், அதாவது இன்னைக்கு புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் வளர்ச்சி மற்றும் பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக 2004 முதல் ஆகஸ்ட் 20, அதாவது இந்த நாள் அக்ஷய் ஊர்ஜா திவாஸ், அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வினை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கிடையே போட்டி மற்றும் விவாதங்கள் மூலமாக ஏற்படுத்தப்படுகிறது. கேட்டு முடிச்ச இந்த தகவலோட கேட்கலாம் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. இன்னைக்கு இந்த நாள்ல இன்னொரு முக்கியத்துவம் இருக்கு, என்ன தெரியுமா? பகல் முழுக்க ஆகாஷ்வாணியில் இணைந்து பாடல்கள் கேட்டுட்டு நைட்டு நிம்மதியாக தூங்கலான்னு போனால் நைட்டு நம்ம காதில் ஒன்று கச்சேரி தனியாக நடத்திட்டு இருக்கோம். அட, அதுதாங்க நம்ம கொசு. இன்னைக்கு உலக கொசுக்கள் தினமாங்க. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு நேயர்களின் உள்ளங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இந்த வேர்ல்டு மஸ்கிட்டோ டேவை முன்னிட்டு கட்டுப்படுத்த வேண்டிய குருதி உறிஞ்சிகள் அப்படின்ற தலைப்புல தாங்க வளம் வர காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் முன்னாள் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் டி மாரியப்பன் அவர்கள் உரையாடுகிறார். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் விக்னேஷ் அர்ஜுனன் அவர்கள். சோ அது வரைக்கும் காத்திருங்கள், இப்போது இணைந்திருங்கள் ஒரு பாடலோடு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. பல சுவாரஸ்யமான தகவல் தாங்க நாம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ நம்ம கேட்க போற சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, நம்ம பொதுவா அந்த ஊர் பெயர்கள் எல்லாம் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். இந்த ஊர்களுக்கு முன்னாடியும் அந்த பெயர்களுக்கு பின்னாடியும் சில பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதாவது திரு, பட்டி, புறம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்றத பத்தி தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாக கோவில், புனித ஸ்தலங்கள் நிறைந்துள்ள ஊருக்கு, ஊரோட பேருக்கு முன்னாடி திரு அப்படின்ற பேர் வந்து அடைமொழியாக இருக்குங்க. உதாரணமாக சொல்லணும்னா திருவரங்கம், திருவல்லிபுத்தூர், திருவல்லிக்கேணி, திருக்கோவிலூர் அப்படின்ற ஊர்களை நம்ம சொல்லலாம். அதே போல் பட்டி அப்படின்னு முடியுது இல்லையா, அந்த ஊர்களில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் கால்நடை வளர்ப்பிலும் விவசாயத்திலையும் ரொம்ப சிறந்து விளங்கினதை வந்து குறிக்குதுங்க. இந்த தகவலோட கேட்கலாம் வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். ஹலோ,
1: நம்ம எடுத்தா

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பல சுவாரஸ்யமான தகவல்களோட வளம் வந்துட்டு இருக்க இந்த டிரைவ் டைம் பீட்ஸ்ல ஊர்களும் அதன் பேர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல் பத்தி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். இப்போ ஊர், குடி, இருப்பு அப்படின்னு முடிகிற ஊர்களில் எல்லாமே மக்கள் அதிகமாக வாழ்ந்ததாகவும், பாக்கம் அப்படின்னு முடிகிற ஊர்களில் எல்லாமே ஏரிகளுக்கு அருகாமையில் இருந்த ஊர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதில் சில ஊர்களுக்கு பேரோட பின்னாடி நல்லூர் அப்படின்னு முடியும். இந்த நல்லூர் அப்படின்னு முடிஞ்சால் அந்த ஊரில் வந்து தான தர்மங்கள் அதிகமாக நிகழ்ந்ததாகவும், அந்த ஊர்களில் அந்த காலத்தில் இருந்தே திருவிழாக்கள் அதிகமாக நடந்ததாகவும் சொல்கிறாங்க. கேட்டு முடிச்ச இந்த தகவலோட கேட்கலாம் உரிமை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தம்பி ஒரு மாதிரியா
1: கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. நாம எங்கேயாவது தொலைதூரம் பயணப்படும் போது அந்த சாலைகள் ஓரத்தில் இருக்கக்கூடிய மயில் கற்களை பார்த்துருப்போம். மயில் கற்கள் அந்த ஊரோட பேர் சொல்லும், அதே போல் இன்னும் நம்ம எத்தனை கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கு அப்படின்ற தகவல் சொல்லும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அந்த கல்லில் கலர் கலராக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கலருக்கு என்ன அர்த்தம்னு யாருக்காவது தெரியுமா? மஞ்சள் வெள்ளை நிறத்தில் இருந்தால் அந்த ரோடு நேஷனல் ஹைவேஸ்க்கு கீழே வருதுங்க. அதே போல் பச்சை வெள்ளை நிறத்தில் இருந்தால் அந்த ரோடு ஸ்டேட் ஹைவே.

கீழேயும் நீலம் அல்லது கருப்பு வெள்ளை நிறத்தில் இருந்த அந்த ரோடு மாவட்ட நிர்வாகத்துக்கு கீழேயும் வருவதாக சொல்லப்படுகிறது. அதே போல ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறத்தில் இருந்த அந்த ரோடு கிராமப்புற ரோடு அப்படின்னு சொல்கிறாங்கங்க. கேட்டுட்ருக்க இந்த தகவலோடு நிறைவு பெறுகிறது ட்ரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கலாம் மனிதன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்யு.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாமல்லபுரம் புராதன சின்னங்களை பார்வையிட உள்ளதால் பாதுகாப்பு கருதி காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தாய்நாட்டின் விடுதலைக்காக தனது இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் தியாகத்தை போற்றுவதாக அவரது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் உயர்ந்து 116,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 84.27 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 11,366 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கனஅடி வீதம் திறந்துவிடப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி கருகில் உள்ள விளைநிலங்களை சேதப்படுத்திய காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டு

பகுதிக்குள் விரட்டியடித்தனர். துரந்தகோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது என் விருப்பம். ஆமாங்க, ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேயர் விருப்பம், திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் விருந்தினர் விருப்பம், அதைத் தொடர்ந்து புதன் வியாழன் வெள்ளி. அறிவிப்பாளர்களாகிய எங்களுடைய விருப்பத்தில் பாடல்கள் கேட்டு ரசிப்பீங்க. அந்த வகையில் இன்றைக்கு என் விருப்பத்தில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்?

ஆமாங்க, இன்னைக்கு என் விருப்பத்தில் நட்பு பற்றி தான் பேச போகிறோம். மனதின் முகவரி அப்படின்னே சொல்லலாம் இந்த நட்பை. வாழ்க்கையில் எத்தனை உறவுகள் வந்தாலும் போனாலும் நான் இருக்கிறேன் அப்படின்ற எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு நண்பன் கிடைச்சிட்டா அந்த வாழ்க்கையே கொஞ்சம் அழகாயிடுது இல்லையா?

நட்பு பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்பே நம்ம எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியை உண்டாயிடுது இல்லையா? 10:09 நம்ம என் விருப்பத்தில் இன்றைக்கு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பேசிகிட்டு இருக்கோம் நட்பை பற்றி.

இந்த பாடலை கேட்குறப்பே நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய நண்பர்கள் ஞாபகம் வரும். அதுலேயும் குறிப்பிட்டு கல்லூரி பருவத்தை சொல்கிறோம் இல்லையா. சில உறவுகள் நமக்கு பிறப்பால் கிடைக்குது, சில உறவுகளை நாமே தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அழகான உறவு தாங்க நட்பு. நண்பன் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? நம்மக்கிட்ட தினம் பேசுகிறாங்களே அவங்களா, இல்லை நம்மளோட ரகசியங்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்களே அவங்களா, இல்லை நம்மளோட தினசரி சேர்ந்து சிரிக்கிறாங்களே அவங்களா. அதையெல்லாம் தாண்டி நாம் பேசாமல் இருந்தாலும் நம்மளுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறவங்க தான் உண்மையான நண்பன் அப்படின்னு நான் சொல்லுவேன். வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறப்போ வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு பலர் இருப்பாங்க. ஆனால் தோல்வி அடைஞ்சு என்னால் முடியுமா அப்படின்னு நம்மளையே நாம் சந்தேகிக்கிற நேரத்தில் நம்ம கூட யார் இருப்பாங்க? முடியும், நீ முயற்சி செய், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நண்பர் தாங்க.

பத்து மணி 16 நிமிஷத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம். என் விருப்பத்துல நட்பு பத்தி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஒவ்வொரு வாரமும் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகள்ல என் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமாங்க, நம்ம பேசாம இருந்தாலும் நம்மளுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறவங்க தான் உண்மையான நண்பன்னு சொன்னோம் இல்லையா. பொதுவாக நம்ம வெற்றி அடைஞ்சிட்டா வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் தோல்வி அடைஞ்சு நம்மளால் முடியுமா அப்படின்னு நம்மையே நாம் சந்தேகிக்கிற நேரத்தில் கண்டிப்பாக உன்னால் முடியும், முயற்சி செய், நான் இருக்கேன் அப்படின்னு தோளில் கை வைக்கிறவங்க தான் நம்ம நண்பர்கள். நட்பில் வயது முக்கியம் இல்லைங்க, தூரமும் முக்கியம் இல்லை, தினமும் பேசணுன்றதும் முக்கியம் இல்லை, நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். சில நண்பர்கள்கிட்ட பேசினா நேரம் போகிறதே தெரியாது. அப்படி உங்களுடைய நண்பர்களுடைய ஞாபகம் இப்போ வந்திருக்கும் தானே.

ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நட்பு அப்படின்றது எவ்வளோ பெரிய சப்போர்ட் இல்லையா? கண்டிப்பாக நண்பர்கள் இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த நேரத்தில் என் ஃப்ரெண்ட் அப்படி, என் ஃப்ரெண்ட் இப்படி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை அவங்களுடைய நினைவுகளாவது வந்திருக்கும். நட்பு அப்படின்றது அருகில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நம்ம மனசுக்கு அருகில் இருக்கிறது தான் உண்மையான நட்பு. மனதின் முகவரியான நட்பு பற்றி பேசிகிட்டு இருக்கோம் என் விருப்பத்தில்.

நட்பு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். என் விருப்பத்தில் நட்புடைய அழகு அப்படின்றது என்ன தெரியுமா? என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கேட்காமலேயே புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு மனம் தாங்க அந்த நட்பு. நம்மளுடைய ரகசியங்களை பாதுகாக்கிறவங்க நண்பர்கள், நம்மளுடைய பலவீனங்களை பயன்படுத்தாமல் இருக்கிறவங்களும் நண்பர்கள். நண்பன் அப்படின்றவங்க நம்முடைய ஒவ்வொரு கருத்தையும் ஏற்றுக்கிறவங்க இல்லை, தவறான நேரத்தில் சரியான வார்த்தையை சொல்ல துணிவு இருக்கக்கூடியவங்க தான் நண்பர்கள். 1000 நண்பர்கள் எனக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுல பெருமை இல்லைங்க. 1000 பேருக்கு நடுவுலையும் நம்ம தேடி வரக்கூடிய ஒரு நண்பன் இருக்கிறது தான் உண்மையான பெருமை. நட்பு அப்படின்றது புகைப்படத்தில் ஒன்றா நிற்கிறதில்ல, வாழ்க்கையின் கடினமான தருணங்களில் ஒரே பக்கத்தில் நிற்கிறது தான். நல்ல நண்பனை பெறுறது அப்படின்றது ஒரு அதிர்ஷ்டமான விஷயம். ஆனால் ஒருத்தருக்கு நல்ல நண்பனாக இருக்கிறது நம்முடைய தேர்வு. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக எப்போவுமே நிற்கக்கூடிய அந்த நண்பருக்கு இப்போ மனசுக்குள்ளே ஒரு நன்றி சொல்லுங்கங்க. நன்றி நண்பா, என் வாழ்க்கையில் நீ இருந்ததுக்காக அப்படின்னு மனதுக்குள்ளே ஒரு நன்றியை சொல்லிக்குவோம். நண்பர்களை நேசிப்போம், நல்ல நண்பர்களாக இருப்போம்.

நட்பு அப்படின்றது அருகில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் மனதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் உண்மையான நட்பு. வாழ்க்கையில் எத்தனை உறவுகள் வந்தாலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொல்லும் ஒரு நண்பன் கிடைச்சிட்டா அந்த வாழ்க்கையே கொஞ்சம் அழகாயிடுது. அப்படி தானே இன்றைக்கு என் விருப்பத்தில் நட்பு பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நிகழ்ச்சி கேட்டிருந்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேர்களே.

நேரம் 10:32. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. ஒரு படத்தோட வெற்றிக்கு பாடல்களில் பாதி பங்கு இருக்குன்னு சொல்லுவாங்கங்க. அதனால தான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதோட பாடல்களை ரிலீஸ் பண்ணி ரசிகர்கள் மனசில் இடம் பிடிப்பாங்க. ஒரு படத்தோட கதையோட இமோஷன்ஸை நமக்கு பாடல் மூலமாக கன்வே பண்ணுறது தான் அந்த பாடல் ஆசிரியருடைய அந்த படத்துடைய வெற்றின்னே சொல்லலாம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிற பாடல்கள் எந்த படம் அப்படின்னா மனம் கொத்தி பறவை. இந்த படம் 2012 வெளிவந்த இந்த படத்தை எழுதி இயக்கியவர் எழில். இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்கார் டி இமான். இந்த படத்தோட அனைத்து பாடல்களையும் எழுதியவர் யுகபாரதி. கண் பார்வை பட்டாலே காதலனுக்கு கேட்காத ஓசை கூட காதுகளில் கேட்கும். அப்படி கேட்கலாம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஆலப் ராஜு ஷர்முகி பாடிய பாடலை காற்றலைகளில்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி. நேயர்களை உங்களுக்கு நாங்கள் நினைவூற்றோம். இன்னைக்கு காலையில் 11:02 நேயர்களின் உள்ளங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இன்னைக்கு வேர்ல்ட் மஸ்கிட்டோ டேவை முன்னிட்டு கட்டுப்படுத்த வேண்டிய குருதி உறிஞ்சிகள் என்ற தலைப்பில் தாங்க வளம் வர காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் முன்னாள் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் டி மாரியப்பன் அவர்கள் உரையாடுகிறார். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் விக்னேஷ் அர்ஜுனன் அவர்கள். இன்னைக்கு ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் நாம் கேட்டுட்ருக்க படம் என்ன அப்படின்னா மனம் கொத்தி பறவை படம் தாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கலாம் சந்தோஷ் ஹரிஹரன் பாடிய பாடல்.

0: அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற, கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
0: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ அம்புடு பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
2: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
2: இல்லம்மா, புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
2: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சுபிட்டு கையில காசை குடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வெத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
2: பாட்டி பாட்டி,
1: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
3: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு நாம ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில மனம் கொத்தி பறவை அப்படின்ற திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். யுகபாரதி வரிகளில் தி இமான் இசையில் ஜாவித் அலி பாடிய பாடல் இது உங்களுக்காக காற்றலைகளில்.

0: தனியாவா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற? பேசாம இங்கே இரு, அங்கெல்லாம் போய் நீ ஒண்ணு இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139, உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி. நேயர்களை, இதுவரைக்கும் நம்ம பண்பலை கூட நீங்க கால் பண்ணி பேசுனீங்க, கடிதங்கள் மூலமாகவும் பேசுனீங்க. இப்போ அதையெல்லாம் தாண்டி பண்பலை கூட அதிக நெருக்கமாக ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாச்சு. டக்குனு உங்க ஃபோன் எடுங்க, அதுல ஃபேஸ்புக்ல மதுரை பண்பலை அப்படின்ற பேஜை ஓப்பன் பண்ணுங்க. இந்த பக்கத்தில் ஒவ்வொரு நாளும் பண்பலை சார்பாக 3 கேள்விகள் கேட்போம். அதற்கு சரியாக ஆன்சர் பண்ணுறவங்க யாருன்னு மதியம் 1 மணிக்கு ஒளிபரப்பாகிற வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் 1:30 மணிக்கு தெரிஞ்சுக்கலாம். நேற்றைய கேள்விக்கான விடையையும் அதற்குரிய வெற்றியாளரையும் இன்னைக்கு ஒளிபரப்பாகிற வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சமூக வலைதளங்களிலும் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை.

3.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னைக்கு ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில நாம கேட்டுட்டு இருக்கும் மனம் கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கலாம் சந்தோஷ் ஹரிஹரன் பாடிய பாடல். இது உங்களுக்காக காற்றலைகளில்

0: வாபஸ் வரல.
1: மத்திய அரசு கூறியுள்ளது, ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் புதிதாக டாஸ்மாக் கடைகளை திறக்க தவிக அரசு அனுமதி அளிப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க தவிக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தவிக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறுகிறது. கியூபக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணையும், கன்கோன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்ரீராம் பாலாஜி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் காலை 11:02.
5: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில். கண்ணாடி மாளிகை.
6: கட்டுப்படுத்த வேண்டிய குருதி

0: உலக கொசு தினத்தை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சி. இனிய முற்பகல் வணக்கம் நேயர்களே. நாம் வாழக்கூடிய சுற்றுச்சூழல்ல ஓர் உயிரினமானது மற்றொரு உயிரினத்தை சார்ந்து வாழ வேண்டிய இயற்கை சூழல் தான் இருக்குது. ஆனாலும் ஓர் உயிரினமானது மற்றொரு உயிரினத்திற்கு உதவியாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, பெரும்பாலும் இருந்தாலும் சில உயிரினங்கள் மனித சமூகத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எதிர்ப்பு என்றால் அந்த இனமே எதிர்ப்பு கிடையாது, அந்த இனத்தினால் மனித இனத்திற்கு வரக்கூடிய சிறு சிறு உபாதைகள், ஆரோக்கிய சீர்கேடுகள் அப்படிங்கிறது பல விஷயங்கள்ல உயிரினங்கள் மனித ஆரோக்கியத்தை சீர்குலைப்பதற்கு வழிவகுக்குது. இதை ஒட்டிய உலக கொசு தினத்தை முன்னிட்ட சிறப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் ICMR-ன் முன்னாள் முதுநிலை அறிவியலாளர் டாக்டர் டி மாரியப்பன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கின்றேன்.
0: உங்களுக்காக கேள்விகளோடு நான் இங்கு காத்துக் கொண்டிருக்கின்றேன், விக்னேஷ் அர்ஜுனன். இந்த சிறப்பு நேர்முகத்துல கொசுக்களினால் மனித குலம் அடையக்கூடிய ஆரோக்கிய சீர்கேடு, கொசுக்களில் எத்தனை வகைகள் இருக்கின்றன, கொசுக்களினால் எவ்வாறு மனித குலத்திற்கு நோய்கள் வருகின்றன, அது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு எவ்வாறு பரவுகிறது என பல தகவல்கள், கொசுக்களை அழித்தல், சுற்றுச்சூழலை கொசுக்கள் இல்லாத சமூகமாக மாற்றி அமைத்தல், இது போன்ற பல தகவல்களோடு நம்மை காத்து கொசுக்களினால் ஏற்படக்கூடிய மனித குல தொந்தரவுகளிலிருந்து விடுவு காண்பதற்காக பல தகவல்களை நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில கொடுக்க காத்திருக்கிறாங்க.
1: அன்பார்ந்த வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பிற்கினிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, என்னிடம் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்திற்கும் உங்களுக்கு தகுந்த பதில்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். இன்றைய தினம் August 20 வியாழக்கிழமை முழுவதுமாக உலக கொசு தினம் அனுசரிக்கப்படுகின்றது.
0: உலக கொசு தினம் ஏன் அனுசரிக்கப்படுகிறது, இதோட வரலாற்று பின்னணி என்ன?
1: உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றைய தினத்தினை உலக கொசு தினமாக அனுசரித்து வருகின்றார்கள். அதற்கு மூல காரணம் என்னவென்று கேட்டால், பரவக்கூடிய பல்வேறு நோய்களிலே பிரதானமாக பல ஆண்டு காலங்களாக நாம் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த மலேரியா என்ற நோய்க்கு பொதுவாக அனாஃபிலஸ் என்ற கொசுக்களின் மூலம்தான் ஒருவிடமிருந்து மற்றொருவருக்கு பரவச் செய்கின்றது என்ற தகவலை 1897

0: ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்த நோபல் லாரேட் சர் ரொனால்டு ரோஸ் மருத்துவர் நமக்கு அதை அறிவித்தார். இது எங்கே அவர் கண்டுபிடித்தம் நடந்தது என்றால், இந்தியாவிலே செகந்தராபாத்திலே அவர் உடைய ஆராய்ச்சி கூடத்திலே அனாஃபிலஸ் என்ற கொசுவின் வயிற்றில் இந்த மலேரியாவை உண்டு பண்ணக்கூடிய நோய்க்கிருமினை கண்டெழுதினால் அவர் கண்டுபிடித்த தேதியினை, அதாவது 20 ஆகஸ்டை நாம் உலகத்தின் கொசு தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். அவர் இங்கிலாந்தில் பிறந்திருந்தாலும், யூகே பேஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொன்னாலும், அவர் அல்மோரா என்ற இடத்திலே, உத்தரகாந்த் என்ற மாநிலத்திலே அவர் பிறந்தார். 1857 பிறந்து 1932 வரை வாழ்ந்த இந்த மாமேதை, அவரும் குறிப்பாக மருத்துவத்தில் நிபுணரானவர், பிசியாலஜி அண்ட் மெடிசின் என்பதற்காக அவர் 1902 நோபல் பரிசு பெறப்பட்டவர். மிகவும் தேர்ந்த ஒரு விஞ்ஞானியாக இருந்ததினால் அவர் கண்டுபிடித்த தேதியிலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் மலேரியா நாள் கோடிக்கணக்கான மனித இனம் அழிந்து இருக்கின்றது. இருப்பினும் இந்த நோயினை நாம் நமது இந்தியாவும் உலக சுகாதார நிறுவனத்துடன் சேர்ந்து 1930 நமது பூமியிலிருந்து இந்த நோய் இருக்கக்கூடாது என்ற முனைப்புடன் செயல்பட்டு கொண்டு வருகின்றோம். இதற்காக நமது இந்தியாவில் நேஷனல் ஃப்ரேம்வொர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தினை, மத்திய சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய நேஷனல் வெக்டார் பான் டிசீஸ் கண்ட்ரோல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, NCDC நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோலில் நேஷனல் வெக்டார் பான் டிசீஸ் கண்ட்ரோல் என்ற நிறுவனம்தான் இதை முழுவதுமாக நமது பூமியிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துடன் இந்த மலேரியாவுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த தினத்தினை நாம் கொண்டாடுவதன் மூலம் நாம் என்ன செய்கின்றோம், இதனுடைய தாரக மந்திரம் என்ன, தி ஆப்ஜெக்டிவ் என்று குறிக்கோள் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒவ்வொரு ஆண்டும் இதற்கான எந்த ஒரு தகவலை மக்களுக்கு தருகின்றோம் என்று சொல்லும் போது, நாம் நம்மை கொசுக்கள் கடித்து வியாதியை பரவ செய்யா வண்ணமும் இந்த தகவலை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதன் மூலமாகவும் அவர்களுடன் கூட்டு முயற்சியுடன் சேர்ந்து இந்த கொசுவை ஒழிப்போம் என்ற ஒரு விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவோம் என்ற தாரக மந்திரத்தை நமது நாட்டிலே பல்வேறு நாடுகளில் இதை வந்துட்டு ஒரு தீமாக, ஒரு முனைப்புடன் சேர்ந்த செயல்பாடாக வைத்திருக்கின்றார்கள். இதை நாம் நிச்சயமாக ஒரு உறுதிமொழியாக நாம் இந்த விளக்கத்தின் இறுதியில் நாம் எடுப்போம் அந்த உறுதிமொழியை. அதன் பின்பு நீங்கள் கூடுதலான தகவல்களை நாங்கள் விவாதிக்கக்கூடிய இந்த விவாதத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்பதனை முழு நம்பிக்கையாக இருக்கின்றது. நாம் மீண்டும் தொடர்ந்து காண்போம்.
1: உலக கொசு தினம் அனுசரிக்கப்படுவதற்கான காரணம் சொன்னீங்க, கொசுக்களோட வாழ்விடங்கள் எத்தகையது?
0: கூடுதலாக உற்பத்தியாகக்கூடிய இடங்கள் சாக்கடையிலும், நீர்த்தேக்கங்கள் அதிகமாக உள்ள பொல்யூட்டட் வாட்டர் என்று சொல்வார்கள், அதாவது மிகவும் பாழடைந்த தண்ணீரிலே இது உற்பத்தியாகி நமக்கு அது அந்த நோயினை பரவ செய்கின்றது. யானைக்கால் என்பது ஒரு வகையான புழுவாகும். இந்த புழுவைத்தான் நம்மிடையே பல்வேறு பகுதியிலே இந்த நோயானது காணப்படுகின்றது. இந்தியாவில் ஒரு சில பகுதியை தவிர, அதாவது குளிர்ந்த பகுதியில் என்று சொல்லக்கூடிய மலை சார்ந்த பகுதியில், இமாச்சல் பிரதேஷ், காஷ்மீர், வடகிழக்கு மாநிலங்களிலே இந்த நோயானது கூடுதலாக இருக்காது. ஆனால் மற்ற எல்லா பகுதியிலும், குறிப்பாக கடற்கரை பகுதிகளிலே, இந்த யானைக்கால் நோய் என்பது கூடுதலாக காணப்படுகின்றது.
1: உலக அளவில் கொசுக்களோட வகைகள் எத்தனை இருக்கின்றன? இவற்றில் நன்மை தீமை செய்யும் என்ற வகைப்பாடு ஏதாவது இருக்கிறதா?
0: உலகத்திலே 3500 கொசுக்கள் இருக்கின்றன. அந்த 3500 வகையான கொசுக்களிலே எல்லா கொசுக்களும் நமக்கு தீமை செய்பவை அல்ல. ஒரு சில இனத்தை சேர்ந்த கொசுக்கள் தான் நமக்கு தீமையான வெவ்வேறு விதமான நோய்களை ஏற்படுத்த செய்கின்றது. அதில் குறிப்பாக இந்தியாவிலே 500 வகையான கொசுக்கள் இருக்கின்றன. அந்த 500 வகையிலும் ஒரு குறிப்பிட்ட கொசுக்கள் தான் நமக்கு அந்த நோயை உண்டாக்குகின்றது. அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், அனாஃபிலஸ் என்ற கொசுவானது நம்மிடையே கூடுதலாக மலேரியா என்ற நோயை பரவ செய்கின்றது. அதில் குறிப்பாக அனாஃபிலஸ் குயிலிசிபேசிஸ், அனாஃபிலஸ் ஸ்டிஃபின்சை, அனாஃபிலஸ் ஜெய்பூரியன்சிஸ், அனாஃபிலஸ் சண்டைகஸ் என்று பல்வேறு வகையான பெயர்களை நாம் சொல்லலாம். அது தவிர யானைக்கால் நோயை நம்மிடையே பரவச் செய்வது குயிலக்ஸ் இனத்தைச் சேர்ந்த குயிலக்ஸ் குயின்குஃபேசியட்டஸ் என்ற கொசுவானது நம்மிடையே இந்த நோயை உண்டாக்குகின்றது. இந்த கொசுக்களானது கூடுதலாக புழு

0: லிமிட்டட் ஹேபிட்ஸ் என்று சொல்லக்கூடிய சாக்கடை நீரில் தான் அதிகம் உற்பத்தி செய்கின்றது. அந்த சாக்கடை நீரில் தான் இந்த கொசுக்கள் சென்று முட்டையிடும். ஆனால் மலேரியாவை பரவ செய்யக்கூடிய அந்த அனாஃபிலஸ் கொசுவானது நல்ல நீரில், அதாவது சுத்தமான நீரிலே அதன் முட்டையை இடுகின்றது. மேலும் இந்த குயிலக்ஸ் கொசுவானது கூடுதலாக வயல்வெளிகளை உற்பத்தியாகக்கூடிய குயிலக்ஸ் ட்ரைட்டினோரிங்கஸ், குயிலக்ஸ் விஷ்ணி, குயிலக்ஸ் சூடோ விஷ்ணி, குயிலக்ஸ் ஜெலிடஸ் போன்ற வகையான குயிலக்ஸ் கொசுக்கள் எல்லாம் வயல்வெளியில் இருந்து உற்பத்தி ஆகின்றது. இவை பரவச் செய்யக்கூடிய நோயானது மூளைக்காய்ச்சல் நோயாகும். ஜாப்பனீஸ் என்சிஃபாலிட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், சுருக்கமாக ஜேஇ என்று சொல்லுவார்கள். இந்த ஜேஇ என்று சொல்லக்கூடிய இந்த வகையான பரவச் செய்யக்கூடிய கொசுக்கள் கூடுதலாக வயல்வெளிகளிலும் வாய்க்கால்களிலும் இரிகேஷன் சேனல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அங்கே காணப்படுகின்றது. மேலும் இது தவிர நம் வீட்டை சுற்றியும் வாழக்கூடிய வசித்து வரக்கூடிய நோய் பரவ செய்யக்கூடிய டெங்கு கொசுக்கள், சிக்கன்குனியா கொசுக்கள், ஜிக்கா கொசுக்கள் என்பவை ஏடிஸ் என்று சொல்லுவார்கள். இதை வந்து ஏடிஸ் இஜிப்டை, ஏடிஸ் அல்பபிக்டஸ் என்ற இந்த வகையான கொசுக்கள் மூன்று வியாதிகளையுமே நம்மிடையே பரவ செய்கின்றது. ஒவ்வொரு வியாதிக்கும் வெவ்வேறு விதமான உடல் உபாதை நமக்கு தென்படும். அதை குறித்து நம்ம விரிவாக காண இருக்கின்றோம்.
1: நாடி மாளிகை சிறப்பு நேர்முகமானது திரைப்பாடலுக்கு பின் தொடரும்.

0: இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில உலக கொசு தினத்தை முன்னிட்டு கட்டுப்படுத்த வேண்டிய குருதி உறிஞ்சிகள், இந்த சிறப்பு நேர்முகத்தில் நமக்காக தகவல்கள் தந்து கொண்டிருக்கிறார் ICMR இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் முன்னாள் முதுநிலை அறிவியலாளர் டாக்டர் டி மாரியப்பன் அவர்கள். இதோ மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். கொசுக்களானது திறந்த வெளி நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய திரவ நிலையில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல்ல அதிகமா வாழுது, இன விருத்தி அடையுது. இதற்கு என்ன காரணம்? திட இடங்களில் உறைவிடமாக கொண்ட கொசுக்களுக்கும் திரவ நிலைகளில் உறைவிடமாக கொண்ட கொசுக்களுக்கும் இன விருத்தி எந்த அளவுக்கு இருக்கும்?
1: கூடுதலாக நிலத்தில் வாழக்கூடிய கொசுக்களானது நீர்நிலைகள் இருந்தால்தான் அது தன்னுடைய இனத்தை விருத்தி செய்கின்றது. அந்த நீர்நிலைகளில் சென்றடைந்து அங்கே தன்னுடைய முட்டைகளை இடும்போது அந்த முட்டைகளானது பொரிந்து லார்வாக்கள், பீப்பாக்கள், முதிர்வடைந்த கொசுக்களாக மாறி அது நம்மிடவே ஒருவரிடமிருந்து ஒட்டுண்ணிகளை, பாரசைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அவை வைரஸாக இருக்கலாம், அவை பிளாஸ்மோடியம் இனத்தைச் சேர்ந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம், பிளாஸ்மோடியம் வைவேக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஓவேல் போன்ற மலேரியா நோயை மனிதர்களிடையே பரவ செய்யக்கூடிய ஒட்டுண்ணியாக இருக்கலாம். இல்லை என்றால் குயிலக்ஸ் போன்ற கொசுக்களுக்கான உச்சரேரியா பான்கிராஃப்டை என்ற புழுவும், மைக்ரோஃபைலேரியா என்ற நுண்புழுவும், அதே போன்று புர்கியா மலாயி என்று சொல்லக்கூடிய நுண்புழுவும் மைக்ரோஃபைலேரியாவும் காணப்பட்டால் அது யானைக்கால் நோயை உண்டு பண்ணக்கூடிய கிருமியையும் ஒருத்தருடைய ரத்தத்திலிருந்து எடுத்து தன்னுடைய உடலிலே அது உருமாறுதல் ஆகி மற்றொருவருக்கு அது கடத்தப்படுகின்றது. வைரஸ் ஆனதும் ஒருவரிடமிருந்து எடுத்து ஒரு குறிப்பிட்ட கால வரையில் அதன் உடலிலே மாற்றங்கள் அடைந்து மற்றொரு நல்ல ஆரோக்கியமான நபருக்கு அந்த வியாதியை பரவ செய்கின்றது. இந்த வைரஸ் கிருமியானது ஒவ்வொரு விதமான நோய்களுக்கும் வேறுபடும். டெங்குக்குரியது வேறு விதமான அறிகுறிகளை காண்பிக்கும். சிக்கன்குனியா என்று சொல்லக்கூடியதை கால் வலி, முட்டி வலி போன்ற வழிகளை கொடுத்து அது வேறு விதமான அறிகுறிகளை காண்பிக்கும். அதே போன்று ஜிக்கா போன்ற நோய்கள் கூடுதலாக கர்ப்பிணி பெண்களுக்கு வந்துவிட்டால் அது பல்வேறு நிலைகளில் அதை ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு கொண்டு செல்வதற்கான வழியையும் ஏற்படுத்தும். இவைதான் அதனுடைய சைக்கிள் என்று சொல்லுவார்கள்.
0: கொசுவினால் ஏற்படும் நோய்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
1: கொசுவினால் ஏற்படக்கூடிய நோய்கள் மலேரியா, யானைக்கால், மூளைக்காய்ச்சல், டெங்கு, சிக்கன்குனியா, ஜிக்கா, வெஸ்னல் வைரஸ் போன்றவைகள் அனைத்தும் வெவ்வேறு விதமான கொசுக்களின் மூலம் நம்மிடையே பரவ செய்கின்றன.
0: கொசுக்களினால் மனித குலம் அடையும் நன்மைகள் என்னென்ன?
1: பொதுவாக பூச்சி இனத்தை சேர்ந்ததுதான் நாம் சொல்லக்கூடிய இந்த கொசுவும் வகைப்படும். இந்த கொசுக்களினால் ஆண் கொசுக்கள், பெண் கொசுக்கள் இரண்டுமே மகரந்த சேர்க்கை என்று நாம் சொல்லுவோம் அல்வா, பாலினேஷன், அதாவது ஒரு தாவரத்திலிருந்து இன்னொரு தாவரத்தில் உள்ள பூக்களிலிருந்து எடுக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை, அதன் மூலம் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை நாம் உணவாக உண்கின்றோம், காய்கறிகளை. அந்த இதில் கொசுவும் ஒரு விதமான பங்களிப்பை அளிக்கின்றது, ஆக பூச்சி இனங்களை சேர்ந்ததினால். அது தவிர மற்ற நன்மைகள் என்று சொல்லக்கூடியதில் விதிவிலக்கான சில கொசுக்கள் இருக்கின்றன. டாக்ஸோ ரின்கைட்டஸ் ஸ்பிளண்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வகையான கொசுக்கள் கூடுதலாக மழை நீரில் மரப்பொந்துகளிலே தன்னுடைய முட்டையை வைத்து இனத்தை பெருக்குகின்றது. அவ்வாறு முட்டையிலிருந்து வரக்கூடிய அந்த லார்வா, பீப்பா, அடல்ட்

0: ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய முதிர்வடைந்த கொசுக்கள், ஆண் கொசுக்களும் பெண் கொசுக்களும் தேனைத்தான் அது உணவாக உட்கொள்கின்றது. ஆக அவைகள் வந்துட்டு ரத்தத்தை எடுத்து உயிர் வாழ்வது அல்ல. ஆகையினால் அது மிகவும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்த கொசுக்களானது, இந்த முட்டையானது பொரிந்து லார்வாக்கள் வரும்போது இந்த டாக்ஸோ என்று சொல்லக்கூடிய இந்த லார்வாக்கள் மற்ற நோய் பரப்பக்கூடிய டெங்கு கொசுக்களினுடைய லார்வாவும் சேர்த்து சாப்பிடுவதால் இதை ஒரு பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஆர்கனிசம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். மற்ற வியாதி பரவக்கூடிய கொசுப்புழுக்களை இந்த டாக்ஸோ என்ற கொசுப்புழுவானது உண்டு கொள்வதால் இது ஒரு வகையான மக்களுக்கான நன்மை என்றே தான் சொல்ல வேண்டும். இதை வந்து கார்னிவோரஸ் என்று சொல்வார்கள். அந்த லார்வாக்களை சாப்பிடுவதனால் மற்றபடி அவை முதிர்ந்த கொசுக்களாக இருக்கும்போது அவைகள் உட்கொள்வது பியூர் வெஜிடேரியன் என்று சொல்லக்கூடிய ஹனி பிளான்ட் ஜூஸ் இவைத்தான் உட்கொண்டு வாழ்கின்றது. இதுவும் ஒரு வகையான நன்மையே.
1: பல வகையான கொசுக்கள் பத்தி சொன்னீங்க, அதோட வகைகள், அவை எங்கெல்லாம் வாழ்கின்றன, எந்த மாதிரி மனிதனை வந்து அடைகிறது, எந்த மாதிரியான நோய்களை தருவிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க. பொதுவா எங்களால கொசுக்களை பார்த்த உடனே இது இந்த கொசு தான் அப்படின்னு எங்களால எண்ணம் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி கண்டுபிடிக்கிறதா இருந்தா இதுல எது ஆபத்தானதுன்னு நாங்க எப்படி உணர முடியும்?
0: நம்மிடையே பரவக்கூடிய நோய்களிலே பிரதானமானது குயிலக்ஸ் என்று சொல்லக்கூடிய நோயானது. இந்த குயிலக்ஸ் கொசுக்கள் எல்லாம் சுவற்றில் நாம் தொங்கவிட்டிருக்கக்கூடிய துணிகளில் அமரும் போது அந்த பெண் கொசுக்களானது அதை சார்ந்து அதற்கு பேரலல் என்று சொல்வார்கள். அந்த விதமாக இருக்கக்கூடிய கொசுக்கள் எல்லாம் குயிலக்ஸ் என்று எண்ணம் கொள்ளலாம். ஆனால் 90 டிகிரிக்கு மேல் செங்குத்தாக நிற்கக்கூடிய கொசுக்கள் எல்லாம் அனாஃபிலஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான கொசுக்கள். அவை வந்துட்டு மலேரியா என்ற நோயை நம்மிடையே பரவச் செய்யுது. இதே போன்று கலர் கலராக கருப்பு வெள்ளை போன்ற கலருடன் காணக்கூடிய, அதாவது அதனுடைய ரெக்கை உடல் பகுதியில் பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரைப்ஸ் என்று சொல்வார்கள், அதனுடைய வர்ணங்கள் இருக்கும், அந்த வர்ணத்தில் உள்ள கொசுக்களை ஏடிஸ் கொசுக்கள், அதாவது ஏடிஸ் எஜிப்டை ஏடிஸ் அல்பபிக்டஸ் என்று நாம் கண்டுகொள்ளலாம்.
1: கொசு கடித்தலினால் தோலில் ஏற்படும் உடனடியான மாற்றம், இதற்கு இமீடியட்டா நாங்க ஏதாவது பண்ணணுமா டாக்டர்?
0: நமது உடலில் உள்ள வெளிப்புற தோற்றத்திலே அந்த கடிபட்ட பகுதியில் ஒரு விதமான சிவப்பாக தடிமல் தோன்றும். இந்த தடிமலினால் எந்த விதமான நமக்கு நோயும் வருவதில்லை. அந்த பாரசைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டுண்ணி நம் உடலில் புகுந்திருந்தால் அந்த கடிபட்ட தேதியிலிருந்து 1 வாரம் 5 தினத்திற்குள் நமக்கு அதற்கான அறிகுறிகள் தெரிந்தால் அதற்கான சிகிச்சையை நாம் மேற்கொள்ள வேண்டும். கடிபட்ட இடத்தில் உள்ள அந்த சிவப்பானது சில மணி நேரங்களில் அவை மாறிவிடும். அதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை.
1: பொதுவாக கொசுக்கள் 6 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள், 60 வயதிற்கு மேல் உள்ளவர்கள், நோயாளிகள், உடல் இயக்கமற்று படுக்கையில் இருப்பவர்களை அதிகமாக கடிக்கிறதே, உயிரியல் அடிப்படையில் இதற்கு ஏதாவது பிரத்யோகமான காரணங்கள் இருக்கின்றனவா?
0: அவர்கள் படுத்திருப்பதனால், அவர்கள் மூமெண்ட் இல்லாமல் இருப்பதனால், அவர்கள் வெளியேற்றக்கூடிய கரிமல வாயு கார்பன் டை ஆக்சைடு, அவர்கள் உடலிலிருந்து வெளியேற்றக்கூடிய துர்நாற்றங்கள் போன்றவை, இந்த ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் என்று சொல்லக்கூடிய பெண் கொசுக்களானது அவர்களிடமிருந்து ரத்தம் எடுப்பதற்கு அவர்களை சுற்றி சுற்றி வருகின்றது. இதுதான் பிரதானமான காரணம். அவர்களிடமிருந்து வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, வியர்வை போன்றவற்றினால் அவர்கள் கடிபடுகின்றார்கள். மற்றபடி பிரத்யேக காரணங்கள் ஏதும் இல்லை.
1: நாடி மாளிகை சிறப்பு நேர்முகமானது திரைப்பாடலுக்கு பின் தொடரும்.

0: இன்றைய கண்ணாடி மளிகை நிகழ்ச்சியில உலக கொசு தினத்தை முன்னிட்டு கட்டுப்படுத்த வேண்டிய குருதி உறிஞ்சிகள், இந்த சிறப்பு நேர்முகத்தில் நமக்காக தகவல்கள் தந்து கொண்டிருக்கிறார் ICMR இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் முன்னாள் முதுநிலை அறிவியலாளர் டாக்டர் டி மாரியப்பன் அவர்கள். இதோ மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நீங்க தொடர்ந்து சொல்றீங்க, இந்த பெண் கொசுதான் மனிதர்களை கடிக்கிறது அப்படின்னா ஆண் கொசுக்கு உணவு என்ன? ஆண் கொசுக்கு கடித்தல் அப்படிங்கிற வேலையே கிடையாதா?
1: ஆண் கொசுக்களுக்கு கடிக்க வேண்டிய வேலையே இல்லை. ஏனென்று சொன்னால் ஆண் கொசுக்கள் தேவையானது தாவரங்களில் உள்ள ஜூஸ், அதாவது குளுக்கோஸ் தான் அதற்கு திரவம் உணவாக தேவைப்படுகின்றது. அதனுடைய அமைப்பில் வாய்ப்புற பகுதியானது புரோபோசிஸ் என்று சொல்லக்கூடியது, அந்த உறிஞ்சி எடுப்பதற்கான அந்த மாதிரி பிளான் ஜூஸ் எடுப்பதற்கான வாய்ப்பினை இருக்கின்றது. ரத்தம் எடுக்கக்கூடிய நம்மளிடையே இன்ஜெக்ஷன் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பகுதியானது பெண் கொசுக்களுக்கு தான் உண்டே தவிர ஆண் கொசுக்களுக்கு கிடையாது. ஆகவே ஆண் கொசுக்களினால் எந்த விதமான நோயும் ஒருவிடமிருந்து மற்றவர்களுக்கு கடத்துவது இல்லை. பெண் கொசுக்கள் தான் மிகவும் ஆபத்தானது. ஒருவரிடமிருந்து நோய் கிருமிகளை எடுத்து ஒரு ஆரோக்கியமான மற்றொரு நபரிடம் அந்த கிருமிகளை கடத்துவதனால் வெவ்வேறு விதமான நோய்களை நான் ஏற்கனவே சொன்னது போன்று நம்மிடையே காணப்படுகின்றது.
0: எங்களால் பார்க்கக்கூடிய உருவ அமைப்புகளை வைத்தே அது ஆண் கொசுவா பெண் கொசுவா என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா?
1: நிச்சயமாக காண முடியும். ஏனென்றால் அதனுடைய உணர் இலைகள் ஆண்டென்னா என்று சொல்லக்கூடியது, ஆண் கொசுக்களுக்கு புஷ்ய ஆண்டென்னே, அதனுடைய ரோமங்கள் கூடுதலாக இருக்கும் அந்த நுணர் இலைகளில். ஆனால் பெண்

0: இயேசுக்களுக்கு அந்த நுணரிலைகளானது சுருக்கமாக மிகவும் மெலிதாக காணப்படும். ஆகவே ஆண் கொசுக்களையும் எளிதாக கண்டறியலாம், பெண் கொசுக்களையும் எளிதாக கண்டறியலாம். நம்மளை கடிக்கின்றது என்றால் அது பெண் கொசுக்கள் தானே, ஆண் கொசுக்கு வேலை இல்லையே. அப்ப ஆண் கொசுக்களுடைய வேலை என்னென்றால், உற்பத்தியான இடத்திலிருந்து அது சாக்கடை நீரோ இல்லை நாம் உபயோகப்படுத்தக்கூடிய நல்ல சுத்தமான நீரோ அங்கிருந்து வரும்போது வரக்கூடியது ஸ்வாமிங் வெளிப்படையாகவே கூடுதலான எண்ணிக்கையில் உற்பத்தியாகி வரும்போது ஆண் கொசுக்களும் பெண் கொசுக்களும் ஒன்றுக்கொன்று கலவை ஏற்படுத்துவதற்கு இந்த ஆண் கொசுக்கள் பிரத்யேகமாக பயன்படுகின்றது, உபயோகப்படுகின்றது. இந்த ஆண் கொசுக்களுடைய கலவை நேரத்தில் இவை கூடுதலாக நம்மிடையே நாம் நடந்து போகும்போது நம்முடைய தலைக்கு மேலே அவர் வட்டமிட்டு ஒரு டான்ஸ் ஆடும் என்று சொல்வார்கள். மேட்டிங் டான்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்றார். அந்த டான்ஸ் செய்யும் போது ஆண் கொசுக்கள் பெண் கொசுக்கள் இரண்டும் கலவை ஏற்பட்டு பெண் கொசுக்கள் தன்னுடைய இரையான இரத்தத்தை தேடி வீடுகளுக்கு சென்று யாரை கடித்தால் நமக்கு இரத்தம் கிடைக்குமோ அவர்களை கண்டறிந்து அவர்களிடமிருந்து இரத்தத்தை எடுத்து நோய்கிருமிகளை ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு கடத்துகின்றது.
1: கொசுக்களானது உடல் முழுவதுக்குமே கடிக்கக்கூடிய தகுதியுடைய ஒரு உயிரினமாக இருந்தாலும் உடலில் குறிப்பிட்ட பாகங்களில் மட்டும் அதிகப்படியாக கடிக்கின்றனவே, இதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்குதா?
0: தற்போது உள்ள அறிவியலின்படி மக்களாகிய நாம் பல்வேறு விதமான பகுதியிலே நமது உடலிலே குறிப்பாக கழுத்து பகுதி முகத்தில் வெளிப்படையாக நாம் எந்த ஒரு துணியை கொண்டும் மூடாத வண்ணம் இருக்கும்போது அந்த பகுதிகளை கண்டறிந்து இந்த கொசுக்கள் எளிதாக கடிக்கின்றது. அதே போன்று கைப்பகுதிகளில் முழங்கைக்கு கீழும் கால் பகுதியில் கணுக்காலுக்கு மேலும் இவை குறிப்பாக இரத்தத்தை எடுப்பதற்கு பிரயாசப்படுகின்றன. அது மாத்திரமன்று இவ்வாறு இரத்தத்தை எடுக்கக்கூடிய பகுதிகளை அரசாங்கமே என்ன சொல்கின்றது, ஃபுல் ஸ்லீவ்ஸ் ட்ரெஸ் என்று பள்ளி செல்லும் குழந்தைகள் அனைவருக்கும் ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ்ஸாக சென்றால் அவர்களை கொசுக்கு கடிக்கக்கூடிய பாகங்கள் அவர் உடலில் குறைவாக காணப்படும் என்பதனை ஏற்கனவே அரசாங்கமானது பள்ளி மாணவர்களுக்கு அறிவுறுத்தலின்படி பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்பே இதை அறிவுறுத்தியிருக்கின்றது. அதன்படி எங்கெல்லாம் உடலிலே எவையெல்லாம் வெளிப்படையாக தெரிகின்றதோ அந்த பகுதிகளிலே கொசுக்கள் கடித்து இரத்தத்தை எடுக்கின்றது.
1: கொசு கடிச்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான அறிகுறிகள் உடலில் ஏற்படுகின்றது அப்படிங்கறத சொன்னீங்க. ஆனால் இது ஒரு நோய் காலகட்டத்திற்கு போகக்கூடிய சமயத்துல எவ்வளவு கால இடைவெளிகள்ல இந்த நோய்களுக்கான அறிகுறிகள் தென்படலாம்?
0: ஒவ்வொரு நோய்க்கும் பிரத்யேகமாக காலவரையறை உண்டு. வைரஸ்னால் பரவக்கூடிய நோய்களாகிய டெங்கு, சிக்கன்குனியா, ஜிக்கா, மூளைக்காய்ச்சல் போன்றவைகளுக்கு அந்த வைரஸானது வைரஸால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அதனுடைய டைட்டர் வேல்யூ என்று சொல்வார்கள், அதனுடைய எண்ணிக்கை, வைரஸினுடைய எண்ணிக்கை அவருடைய உடலிலே இரத்தத்திலே கூடுதலாக இருக்கும்போது 3 முதல் 5 தினங்களுக்கு அவர்களுக்கு நோய்கள் காய்ச்சல் வரலாம், ஒரு விதமான தன்னுடைய உடலின் பாகங்களிலே அரிப்புத்தன்மை வரலாம், தலை கிருகிருப்பு வரலாம், வாமிட்டிங் என்று சொல்லக்கூடிய வாந்தி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இது தவிர அவருடைய உடலிலே உஷ்ணமானது டெம்பரேச்சர் கூடுதலாகவும் இருக்கும். இதையெல்லாம் அறிகுறிகளாக கண்டெடுத்து அவர்களுக்கு எந்த நோயினால் இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றால் டெங்குவாலா இல்லை சிக்கன்குனியாவாலா இல்லை மற்ற மூளைக்காய்ச்சலால் என்பதை பரிசோதித்து அவர்களுக்கு எந்த நோய் என்று நாம் கண்டறிந்து கொள்ளலாம். ஆய்வுக்கூடம் சென்று கிளினிக்கல் லேப் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம் அல்லவா, அந்த லேப்ல போய் அவங்களுக்கு ரத்த மாதிரி கொடுத்து அதை பரிசோதனை செய்தால் அவர்கள் இந்த நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு சொல்லுவார்கள். அதில் வெவ்வேறு விதமான டெஸ்டிங் இன்று நம்மிடையே காணப்படுகின்றது. அதை நாம் ஆங்கிலத்தில் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் என்று சொல்வார்கள். அதில் கூடுதலாக நம் பல்வேறு நோய்களுக்கு நாம் தெரிந்து கொள்வது PCR என்று ஆங்கிலத்திலே சுருக்கமாக சொல்வார்கள். அதை விரிவாக சொல்ல வேண்டுமென்றால் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் என்று சொல்லக்கூடியது. டெஸ்ட் மூலமாக எல்லா நோய்களையுமே தெளிவாக கண்டறியலாம்.
1: கொசு கடித்தலிருந்து தப்பிக்கிறதுக்கு உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் ஒரு காரணமாக இருக்குமா?
0: நிச்சயமாக. அதாவது நம்முடைய உடலில் வியர்வை இல்லாமல் இருந்தாலே நம்மை கடிக்கக்கூடிய பாகங்கள் கொசுக்கள் நமக்கு குறைவாக இருக்கும் முதல். அது தவிர சுத்தமாக உடலில் துணிகளை கொண்டு மறைத்து கொண்டால் அந்த பாகங்களிலிருந்தும் கொசுக்களிலிருந்து கடிப்பதையும் குறைத்து கொள்ளலாம்.
1: வெகுவாக பரவி வரக்கூடிய இந்த நாகரிக சூழல்ல மனிதனானவன் பல காரணங்களுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுது. பயணப்படக்கூடிய சமயங்கள்ல இந்த பயணிகள் கொசுக்கடிகளை தவிர்க்க என்னென்ன பண்ணலாம்?
0: குறிப்பாக கொசுக்களானது நம்மிடையே கடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ரிப்பல்லண்ட் என்று சொல்லக்கூடிய வெவ்வேறு விதமான கொசு ரிப்பல்லண்ட் மார்க்கெட்டிங்

0: கிடைக்கின்றது. டிபா டைஎத்தில் பினைல் அசிட்டமைடு என்று சொல்வார்கள். டிபா டீட் டை இத்தைல் டொலுவமைடு என்று சொல்வார்கள். இந்த மாதிரி உள்ள கிரீம்களை நாம் தடவிக்கொண்டால் அதிலிருந்து நாம் தப்பிக்கலாம். பயணப்படும் போது அதை நம் உடலிலே தேய்த்து கொண்டால் அந்த கொசுக்கள் நம்மிடையே கடிப்பது குறையும்.
1: கொசு கடியினால் ஏற்படும் நோய்களினால் மனிதனோட உடலில் எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன?
0: ஒவ்வொரு நோய்க்கும் வெவ்வேறு விதமான உறுப்புகள் பாதிப்படைவதை நாம் கண்டறிகின்றோம். டெங்கு போன்ற நோய் நம்மிடையே தாக்கிவிட்டால் நம்மளுடைய இரத்தத்தின் அளவிலே குறிப்பாக பிளாட்டிலேட்ஸ் என்று தட்டை அணுக்கள் குறையும். இதை நம்ம இரத்த பரிசோதனை மூலமாக கண்டறிந்து அவர்களுக்கு நிறையாக நீர் திரவங்கள் கொடுத்தோம் என்றால் அவர் அந்த நோயிலிருந்து தப்பிக்கலாம். அப்ப அந்த பிளேட்டிலேட்ஸ் கவுண்டு சமமாக இருக்க வேண்டியது, இரத்தத்தின் அளவு கூடுதலாக இருக்க வேண்டியது குறைவானால் அவர் வந்துட்டு உபாதைகளுக்கு கூடுதலாவார். இது தவிர ஸ்பிளீன் என்று சொல்வார்கள், மலேரியா என்ற நோய்க்கு அது வீக்கம் கூடுதலாக இருந்தால் அவருக்கு மலேரியா நோய் இருக்கின்றது என்பதையும், அதாவது கல்லீரல் போன்ற பகுதிகளில் வீக்கம் அதிகமாக இருந்தால் அதை வைத்தும் இவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார் என்பதை கண்டறிந்து கொள்ளலாம். இதுபோன்று உடலில் கூடுதலாக நீர் திரவமானது வெளியேறிவிட்டால் அவர்கள் மயக்க நிலையை அடைவார்கள். இது எல்லா விதமான வைரஸ் நோய்களுக்கும் பொதுவான ஒன்று. இந்த மாதிரி மயக்க நிலையை அடையும்போது அவர் உடலில் உள்ள திசுக்கள் அதனுடைய தன்மையை இழந்து நீர்போக்கு உண்டாகி அவர் காலரா போன்ற நிலைக்கு அவர் அடைந்து விடுவார். ஆகையினால் யார் ஒருவருக்கு கொசுக்களினால் வந்த நோய்களுக்கு தன்னுடைய நிலை அறியாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கூடுதலாக நீர் திரவமாகிய பப்பாயா சாறு, நிலவேம்பு சாறு போன்றவைகளுடன் பழச்சாறுகள் அவர்கள் அறிந்தினால் இதிலிருந்து தப்புவிக்கலாம், நோயிலிருந்து விடுபடலாம் என்பதனை நேயர் மத்தியில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.
1: கொசு கடித்தவுடன் ஒரு அணிச்சை செயலாக அதை நாங்கள் அடிச்சிடறோம். அது தோளாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த உபகரணங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த சமயத்தில் கொசுவின் இரத்தமானது எங்களது கைகளில் ஒட்டிக்கிடுது. இதனால ஏதாவது தொற்று நோய்கள் ஏற்படுமா?
0: அனைவருடைய உடலிலும் ஓடக்கூடிய அந்த இரத்த அணுக்கள் சிவப்பாகத்தான் இருக்கும். கொசுக்கள் நம்மிடையே ரத்தம் எடுத்தவுடன் அது உடனடியாக அடிக்கும் போது அதில் நோய் கிருமிகள் இருந்தாலும் அந்த கொசுவிலே அது நம் புறத்திலே இருப்பதனால் அதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை.
1: கொசுவினால் கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் ஆரோக்கிய பாதிப்புகள் என்னென்ன?
0: கர்ப்பிணி பெண்கள் பொதுவாக கொசு வளையலுக்குள் உறங்கினால் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அதை தவிர்த்து அவர் பல்வேறு இடங்களிலே சுற்றி திரியும் போது அவர்களை கொசுக்கள் கடித்தால், குறிப்பாக ஜிக்கா போன்ற நோயினை ஏற்படுத்துவது கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு வகையான வைரஸ் ஆகும். இந்த வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி

0: ஜிக்கா போன்ற நோயினை ஏற்படுத்துவது கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு வகையான வைரஸ் ஆகும். இந்த வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்கள் அவர்களுடைய ஆணிடம் தொடர்பு கொண்டிருந்தால் அந்த ஆணினுடைய உறுப்பில் உள்ள விந்துக்களுக்கும் அந்த வைரஸ் ஆனது பரவ செய்து விந்துக்களிலும் இந்த வைரஸ் காணப்படும் என்பதனால் செக்ஸுவல் கான்டாக்ட் என்பது அறவே ஒழிக்க வேண்டும். எப்பொழுது ஒரு கர்ப்பிணி பெண்ணானது ஜிக்காவால் பாதிக்கப்பட்டிருந்தால், ஆக அந்த ஜிக்கா வைரஸ் என்பது கொசுக்களினால் மாத்திரமல்ல இந்த தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த நோயினை பரவ செய்யும். அந்த கிருமியை கடத்தக்கூடிய தன்மை உண்டு. அதை ஃபீட்டஸ் என்று சொல்வார்கள். ஜிக்கா நோயினால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையானது மைக்ரோசிஃபாலி என்று சொல்வார்கள். அவருடைய தலையானது மிகவும் சிறிய அளவிலே காணப்படும். அவர்கள் நார்மல் குழந்தைகளை விட வித்தியாசமாக காணப்படுவார்கள் என்பதனை நேயர் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாதிரியான கொசுக்களிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் நாம் கூட்டு முயற்சியுடன் அவர்களுடன் மற்றவர்களுடன் இணைந்து நம்மிடையே காணப்படுகின்ற கொசுக்களில் ஒழித்து அதை விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதனையும் இத்தருணத்திலே உங்களிடம் சொல்லிக்கொள்ள மிகவும் ஆசைப்படுகின்றேன்.
1: கொசுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்காக எந்த மாதிரியான கொசு மருந்துகளை உபயோகப்படுத்தலாம்?
0: அரசாங்கமானது காலங்காலமாக பல்வேறு காலங்களிலிருந்து லார்விசைடு என்று சொல்லக்கூடிய நீரிலே உற்பத்தியாகக்கூடிய நீரிலே காணப்படுகின்ற கொசு புழுக்களை ஒழிப்பதற்காக வெவ்வேறு விதமான ஆர்கனோ பாஸ்பரஸ் காம்பவுண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதாவது பாஸ்பேட் காம்பவுண்ட் ஆகிய டெமஃபாஸ் என்பது நல்ல நீர்நிலையில் தெளிக்க வேண்டும். அதே போன்று பொல்யூட்டட் வாட்டர் ஹேபிட்டட்ஸில் பேடெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஆர்கனோ பாஸ்பேட்டை தெளிக்க வேண்டும். இவை தெளித்தால் அந்த கொசு புழுக்கள் உடனடியாக அழிந்து அங்கு உற்பத்தியாகக்கூடிய முதிர்வடைந்த கொசுக்கள் குறையும். இது தவிர முதிர்ச்சியடைந்த அடல்ட் மஸ்கிட்டோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் கொசுக்களை ஒழிக்க வேண்டும் என்றால் மேலத்தையான் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஆர்கனோ பாஸ்பேட் காம்பவுண்ட் உண்டு. அது தவிர பைரித்ராய்டு என்று சொல்லக்கூடிய டெல்டாமெத்ரின் போன்ற மருந்து உண்டு. அந்த மருந்தினை தெர்மல் ஃபாகிங் மூலமாக புகைவிட்டு கூடுதலாக இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோஸ் என்று சொல்வார்கள். அதாவது அந்த கொசுவிலே இருக்கக்கூடிய அந்த பூச்சி அந்த பாரசைட்ஸ் ஒழிக்கக்கூடிய விதமாக அந்த மருந்தை தெளிக்க வேண்டும், அந்த புகையை இட வேண்டும் என்று ஃபாகிங் மூலமாகவும் இந்த முதிர்ந்த கொசுக்களை ஒழித்துக் கொண்டு வருகிறார். இந்த அரசாங்கத்தினுடைய தலையாய கடமையாக சிஸ்டமேட்டிக்காக எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் நோய் காணப்படுகின்றதோ அங்கே இவையெல்லாம் உடனடியாக அவர்கள் செய்கின்றார்கள். அந்த சமயத்தில் மக்களாகிய நாம் அந்த அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய இடம் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பதையும் இத்தருணத்தில் உங்களிடம் குறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன்.
1: கொசு கடிக்கிறதுனால ரத்த சோகை ஏற்படுமா?
0: கொசு கடிப்பதினால் ரத்த சோகை ஏற்படாது.
1: மனித ரத்தம் இல்லாமல் போனால் கொசுக்களால் உயிர் வாழ முடியாதா?
0: நிச்சயமாக வாழ முடியும். ஆரம்ப காலங்களிலே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கொசுக்கள் வாழ்விடம் இருப்பிடமானது வனமாகும். அதாவது மலைப்பகுதியும் மலையை சார்ந்த பகுதியில்தான் இந்த கொசுக்கள் உயிர் வாழ்ந்தது. அங்கே உள்ள நீர்நிலைகளை தன்னுடைய முட்டையை வளர்த்து அந்த முட்டையானது பொரிந்து லார்வாக்கள் பீப்பா அடல்ட் ஆகி அங்கு உள்ள மிருகங்களிடமிருந்து ரத்தத்தை எடுத்து அவர் உயிர் வாழ்ந்தன.
1: இன்றைய காலகட்டத்தில் வாழ்நாள் வியாதி என்று சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் வெகுவாகவே அதிகமாக இருக்குது. அதற்கு நம்மளோட பழக்க வழக்கங்களும் நாம் வாழும் முறைகளும் ஒரு காரணமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல வாழ்நாள் நோய்களுக்கு மருந்து எடுத்துக் கொள்பவர்களுக்கு இந்த கொசு கடிக்க நேரிட்டால் என்னென்ன பாதிப்புகள் தீவிரமாக ஏற்படலாம்?
0: வாழ்நாள் நோய் என்று சொல்லக்கூடியது மனித இனத்திலே கொசுக்களினால் வராத நோய்களை அனைத்தையும் அதிலே கூறவலாம். அவ்வாறு கூறும் போது அந்த நோய்களுக்கான காரணங்கள் எல்லாம் அவருடைய பழக்கங்களினால் ஏற்படக்கூடிய அவருடைய உணவு பழக்கங்களினால் ஏற்படக்கூடிய நோய்களாகும். இந்த நோய்களை கண்டவர்களுக்கு அந்த கொசுக்களானது கடிக்கும் போது அவருடைய ரத்தத்திலும் கொசுவினால் ஏற்படக்கூடிய அந்த அணுக்கள் பாரசைட்ஸ் இருந்தால் அதை எடுக்கக்கூடிய தன்மை இந்த கொசுக்களுக்கு உண்டு. அவரிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவ செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. வாழ்நாள் நோயை கொண்டு போய் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் பெண் கொசுக்களின் உடலில் அதற்கான மாறுதல் செய்யக்கூடிய வகையிலே எந்த விதமான மாறுதலும் நடைபெறுவது இல்லை.
1: தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொசுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே எந்த அளவுக்கு இருக்குது? குறிப்பா இந்த விழிப்புணர்வு யாருக்கு தேவை?
0: மிகவும் சரியான தருணத்திலே மக்களுக்காக வேண்டிய ஒரு கேள்வியினை தொகுப்பாளர் கேட்டமைக்கு மிக்க நன்றி. கூடுதலாக அனைத்து மக்களும் அனைத்து தரப்பினரும் சிறு வயதினிலிருந்து

0: முதிர்வடைந்த வயோதிகர் வரைக்கும் ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பை செய்தால்தான் நம்மிடையே வெகுவாக பரவிக்கொண்டிருக்கக்கூடிய வெவ்வேறு நோய்களிலிருந்து அனைவரும் தப்ப முடியும். அப்போதுதான் இந்த மஸ்கிட்டோ டே என்று சொல்லக்கூடிய இந்த கொசு தினத்திலே நாம் ஒரு உறுதியான ஒரு திடமான சிந்தனையுடன் நாம் செயல்படுகின்றோம் என்பதற்கு அறிகுறியாகும். ஏனென்றால் வெவ்வேறு விதமான நிலையிலே வெவ்வேறு விதமான மூல காரணங்களால் நாம் அனைவருமே கொசுக்கள் உற்பத்தி ஆவதற்கும் கொசுக்களால் வரக்கூடிய நோய்களுக்கும் நாம் மூல காரணமாக இருக்கின்றோம். இவர்கள் சிறு வயதினராகவும் இருக்கலாம், வயோதிகர்களாகவும் இருக்கலாம், நடுத்தர வயதினர்களாகவும் இருக்கலாம், அவர்கள் எல்லோருமே இந்த நோய்க்கு பிரத்யேகமாக காரணமாக இருக்கின்றனர். வீட்டிலே பெண்மணிகள் நீர் தேக்கி வைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு அறியாத தெரியாத இடங்களிலே இருக்கக்கூடிய புழக்கத்திற்கு இருக்கக்கூடிய நீர் இருந்தால் அதை அவர்களுடைய குழந்தைகள் பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் மாணவர்கள் அதை கண்டறிந்து அம்மா இந்த சட்டியிலே இருக்கக்கூடிய நேரிலே கொசு புழுக்கள் இருக்கின்றன, இதை மூடி ஓட்டு நாம் பாதுகாக்க வேண்டும், இது திறந்த வெளியிலே இப்படி வைக்கக்கூடாது என்ற அறிவுறுத்தலை அந்த குழந்தை சொல்லும் போது அதை மறந்து செய்த அந்த தாய்மார்களும் அவருடைய மூத்த சகோதரிகளும் அதை பின்தொடர்ந்து அந்த வீட்டினிலே அந்த கொசுக்கள் உற்பத்தியாகாத வண்ணம் அவர்கள் பாதுகாக்கின்றார்கள் என்பதனை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே நாம் ஒவ்வொருவருக்கும் அதனுடைய பங்கு உண்டு. அதே போன்று விளையாடிவிட்டு வரக்கூடிய மாணவர்களாகிய இல்ல நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வீட்டின் மாடியிலே சென்று ஏதாவது நீர் தேங்கி இருக்கின்றதா, நீர் தேங்கியுள்ள பாத்திரங்கள் இருக்கின்றதா, நீர் தேங்கியுள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கின்றதா என்பதை கண்டறிந்து மழை நீர் தேங்காமல் அவற்றை அப்புறப்படுத்தினால் அந்த மழை நீரில் உற்பத்தியாகக்கூடிய டெங்கு, சிக்கன்குனியா, ஜிக்கா போன்ற நோய் கிருமிகளை பரவ செய்யக்கூடிய அந்த கொசுக்களின் ஒரு உற்பத்தியை தடுக்க முடியும். ஏன் இதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றோம் என்றால் டெங்குவிற்கான அந்த நோயை தடுப்பதற்கான வேக்சினேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தடுப்பூசியானது நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால் இது நான்கு விதமான பாரசைட்ஸ் உண்டு, நான்கு விதமான கிருமிகளை இது பரவ செய்கின்றது. DNV1, DNV2, DNV3 and DNV4 இந்த நான்கு விதமான சீரோவர்ஸுக்கு சேர்ந்து நமக்கு வேண்டியது என்னவென்றால் a tetravalent vaccine என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இது நான்கு விதமான வைரஸுக்கும் கூட்டு முயற்சியாக செய்து ஒரு விதமான தடுப்பூசியை நாம் கண்டறிய வேண்டும். 60களிலே கண்ட அந்த டெங்கு நோயானது இன்று நம்மிடையே பரவி கொண்டிருக்கின்றது கூடுதலாக இருக்கும் என்றால் இது மக்களாகிய நம்முடைய பொறுப்பிலே இருந்து தள்ளி செல்கின்றது. இதற்கு மக்களாகிய நாம் அதை முன்னெடுத்து இந்த நோய் கிருமிகள் ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவாத வண்ணம் நாம் பாதுகாப்பாக இருந்தோம் என்றால் நிச்சயமாக நம்மிடையே இந்த டெட்ராவேலண்ட் வேக்சின் நமக்கு கிடைக்கப்பெறும் வரை நாம் கூடுதலாக இந்த கொசு பெருக்கத்தை தடுப்பதில் குறைப்பதில் கூடுதலாக பங்கு வைக்க வேண்டும் என்பதை இத்தருணத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். இவ்வாறு பரவக்கூடிய இந்த டெங்கு வேக்சினுக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் முன்னெடுத்து இதற்கான ஒரு வேக்சினை இப்பொழுது பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள், களப்பணியிலே இருக்கின்றார்கள். மூன்றாவது ஃபேஸ் என்று சொல்வார், தேர்ட் ஃபேஸ் களப்பணியிலே நமது நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் ஆட்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இந்த வேக்சினை கொடுத்து அது வேலை செய்கின்றார் என்று பரிசோதித்து வருகின்றார்கள். நமக்கு 2030க்குள் டெங்குக்கான வேக்சினும் நமக்கு கிடைக்கப்பட்டுவிடும் என்பதை இத்தருணத்திலே நமது மக்களிடையே நாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த வேக்சினுக்கு அவர்கள் பெயரும் வைத்து விட்டார்கள், டெங்கியால் என்ற இந்த வேக்சினானது நாம் கிடைத்து விட்டால் கூடுதலாக குழந்தைகள் இந்த நோயிலே இருந்து இறக்கும் தருவாயத்தில் இருந்தால் அவர்களுக்கு இந்த வேக்சினை குழந்தை பருவத்தில் 5 வயது 6 வயது கீழ்பட்ட குழந்தைகளுக்கு இந்த வேக்சினை கொடுக்கும் போது அந்த நோயிலிருந்து அவர்கள் இறக்காத வண்ணம் அவர்கள் மரணப்படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு இந்த தடுப்பூசியை நமது பாரத பிரதமர் கொண்டு வந்து சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கப்பெறும் போது நாம் ஒரு பெருமிதம் அடையக்கூடிய சூழ்நிலையும் வரப்போகின்றது என்பதனை இத்தருணத்திலே மக்களாகி உங்களுக்கு நான் உணர்த்திக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். நம்மிடையே ஏற்கனவே இருக்கக்கூடிய விழிப்புணர்வு ஓரளவுக்கு இருந்தாலும் வளர்ந்து வரக்கூடிய சமுதாயமாகிய சிறு வயதினிலிருந்து முதிர்ந்த வயதினர் வரைக்கும் அவருடைய நேரத்தினை இதற்காக செலவிடக்கூடிய நேரங்களானது மிகவும் குறைவாக இருப்பதனால் இந்த குறைவான நேரத்தை அதிகப்படுத்த வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருடைய தலையாய கடமை. இந்த விழிப்புணர்வுக்காக ஒவ்வொருவரும் தன்னுடைய விடுமுறை காலங்களிலே தன்னுடைய வீட்டிலும் தன்னுடைய வீட்டின் சுற்றுப்புறத்திலும் நீர் தேங்கா வண்ணமும் நீர் தேங்கி இருந்தால் அதை அப்புறப்படுத்துவதிலும் முனைப்பாக செயல்பட்டால் கூடுதலான கொசுக்களை நம்மிடையிருந்து ஒழிக்க முடியும் என்பதனை இத்தருணத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.
1: நாடி மாளிகை சிறப்பு நேர்முகமானது திரைப்பாடலுக்கு பின் தொடரும்.

0: இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில உலக கொசு தினத்தை முன்னிட்டு கட்டுப்படுத்த வேண்டிய குருதி உறிஞ்சிகள் இந்த சிறப்பு நேர்முகத்தில் நமக்காக தகவல்கள் தந்து கொண்டிருக்கிறார் ICMR இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் முன்னாள் முதுநிலை அறிவியலாளர் டாக்டர் டி மாரியப்பன் அவர்கள். இதோ மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா இது போன்ற கொசுக்கடிகளினால் வரக்கூடிய இந்த பாதிக்கப்பட்டவரோட எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கத்தான் செய்யுது. அதோட இந்த நோய்களுக்காக குறிப்பிடப்பட வேண்டிய பதிவேட்டுகள்லையும் இந்த மருத்துவ பயனாளியோட விவரங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. அப்படின்னா இதற்கெல்லாம் காரணம் விழிப்புணர்வே இல்லாத ஒரு காரணமா, விழிப்புணர்வு இருந்தும் அதை நடைமுறையில் செயல்படுத்தாததுதான் காரணமா?
1: நடைமுறையில் தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். கூடுதலாக நமக்கு விழிப்புணர்வு இருந்தாலும் அதை பிராக்டிக்கல் அப்ரோச் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா, அது ஒன்று நாம் பயிற்சியாக

0: நாம் கூடுதலாக அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதனே என்னுடைய விருப்பம்.
1: கொசுவின் முட்டைகள் மற்றும் லார்வாக்கள் அடங்கிய குடிநீரை குடிப்பதால் கொசுக்களினால் வரக்கூடிய இந்த நோய்களோட பாதிப்புகள் எங்களுக்கு வருமா?
0: ஏற்கனவே கொசுக்கள் உற்பத்தியாகிய லார்வாக்கள் புழுக்கள் இருந்தால் அவ்வாறு உள்ள நீரை பொதுவாக காய்ச்சி குடித்தால் எந்த விதமான நோய்களுக்கும் பாதிப்பு இல்லை. அவ்வாறு இல்லாமல் கூடுதலாக ஒருவருடைய உடலில் செல்லும் போது அவர்களுக்கு டயரியா, டிசென்ட்ரி போன்றவை வருவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் இதில் எல்லாருக்குமே டிசென்ட்ரி டயரியா வருவதில்லை. ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு அது வருவதற்கு வாய்ப்புண்டு. ஏனென்றால் அவர்கள் குடிக்கும் போது ஒவ்வாமையினால் அந்த நீரை குடிப்பதனால் அவர்களுக்கு அந்த விதமான ஒரு நிகழ்வுக்கு தள்ளப்படுகின்றனர். மற்றபடி அதுவும் ஒரு வகையான புரோட்டீன் என்பதனால் நமது உடலில் அது ஜீரணித்து எந்த விதமான நோயும் உண்டு பண்ணாது.
1: கொசுவினால் பாதிப்பு அடைந்த குடும்ப உறுப்பினர் இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறவினர்கள் என்னென்ன நடவடிக்கைகளை உடனடியாக செய்ய வேண்டும்?
0: ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்கள் இல்லத்தில் அந்த கொசுக்கள் உற்பத்தி இல்லாமல் உற்பத்தியாகக்கூடிய இடங்கள் இருந்தால் அதை அப்புறப்படுத்துவது தலையாய கடமை. நான் ஏற்கனவே பல்வேறு தருணங்களில் இந்த தகவலை கூறியிருக்கின்றேன். அவ்வாறு செய்யும் போது மீண்டும் அந்த வீட்டினுள்ளே கொசுக்கள் உற்பத்தியாகி அவர்களை கடிக்காத வண்ணம் அவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
1: கொசுக்கள் பொதுவாக மாலை மற்றும் இரவு வேளைகள்ல அதிகமா எங்களோட கண்களுக்கு தெரியுது. இந்த நேரங்கள்ல தான் கொசுக்களும் எங்களை கடிக்கிறது. இதற்கு ஏதாவது காரணம் இருக்குதா?
0: அதாவது டான் டு டஸ்க் என்று சொல்வார். விடிய காலை வேளும் சந்தி வேளையிலும் மாலை வேளைகளிலும் அவைகள் ஓய்வெடுக்கக்கூடிய, அதாவது தன்னுடைய பசிக்கான இரத்தத்தை எடுக்கக்கூடிய வேளைகளாக கணக்கிட்டிருக்கின்றார்கள். அந்த சமயங்களில் தன்னுடைய வீடுகளிலே வலையிட்டு கொசுக்கள் புகாவண்ணம் வைத்திருந்தால் அந்த இல்லங்களில் இந்த கொசுக்கள் புகுந்து, பெண் கொசுக்கள் புகுந்து ரத்தம் எடுப்பது குறையும். அவ்வாறு ஸ்கிரீன்ஸ், நெட்டு போன்றவற்றை உபயோகிக்க வேண்டிய கடமையிலும் சில இல்லங்கள் இருக்கின்றன. அவ்வாறு இல்லாத சமயத்தில் அவர்கள் அதுக்கான, அதாவது ரிப்பல்லண்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை உபயோகித்தார்கள் என்றால் கொசுக்களை விரட்டக்கூடிய வேப்பிலை போன்றவற்றை தீயிலிட்டு அந்த புகை வந்தால் அந்த பகுதியிலும் இந்த கொசுக்கள் உள்ளே புகாத வண்ணம் வைத்துக் கொள்ளலாம். கூடுதலாக இரவு நேரங்களில்தான் கொசுக்கள் நம்மிடையே காணப்படுகின்றது. நம்முடைய இரத்தத்தை எடுக்கக்கூடிய நேரங்களும் அந்த சமயம்தான். யானைக்கால் புழு மைக்ரோஃபைலேரியாவின் என்பது பெரிஃபரல் பிளட் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உடலின் புறப்பகுதியிலே அது சுற்றி இரத்தத்திலே கலந்து வரும்போது அவ்வாறு இரவிலே அந்த ரத்தத்தை எடுக்கக்கூடிய அந்த கொசுக்கள் ரத்தத்தை எடுக்கும்போது அது உடலில் எளிதாக எடுத்துக்கொண்டு சென்று அது உருமாறுதலாகி மற்றவருக்கு அந்த நோய் கிருமியை செலுத்துவதற்கு, அந்த புழுவை செலுத்துவதற்கு ஏதுவாக இருக்கின்றது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களாகிய நாம் அனைவரும் நமது இந்தியாவில் முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மூன்று விதமான நோய்களை 2030 நம் பகுதியிலிருந்து அறவே ஒழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடில் இருப்பதனால் மலேரியா, யானைக்கால், லீஸ்மேனியாசிஸ் என்ற காலாசார் போன்ற நோய்களிலிருந்து விடுபட நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு விழிப்புணர்வுடன் 2030 நம் பகுதி மலேரியா இல்லாத பகுதியாகவும், யானைக்கால் இல்லாத பகுதியாகவும், லீஸ்மேனியாசிஸ் இல்லாத பகுதியாகவும் மாற்றுவோம் என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வோம். அதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்படுவதுடன் ஒருவருக்கொருவர் இந்த தகவலை பரிமாறிக்கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று சொல்லி என்னுடைய உரையை கேட்ட மக்களாகிய அனைவருக்கும், நேயர்களாகிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: கொசு ஒழித்தல் என்பது தனி முயற்சி அல்ல, இது ஓர் கூட்டு முயற்சி தான். இந்த தனி முயற்சியானது தன்னை கடிக்க வரும் கொசுவினை மட்டும் தடுப்பதற்காக மட்டும்தான் செயல்படுத்த முடியுமே தவிர முழுமையான கொசு ஒழிப்பிற்கு கூட்டு முயற்சி தான் காரணமாக அமையும். கொசுவினை விட கொசு கடித்தல் என்ற நிகழ்வினால் மட்டும்தான் மனிதனுக்கு ஆரோக்கிய சீர்கேடு ஏற்படுகிறது. மனித குலத்திற்கு எதிரி அல்ல இந்த கொசு. ஆனால் மனிதனுக்கு தரக்கூடிய பாதிப்புகளை மனிதன் தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் தனி முயற்சியோடு கூட்டு முயற்சி நாம் செய்யக்கூடிய எதிர்கால செயல்பாடுகள் இந்த கொசுக்களினால் வரக்கூடிய தீவிரமான நோய்களில் இருந்து தப்புவிப்பதற்கும் முற்றிலும் கொசுக்களை ஒழிப்பதற்கும் ஏதுவாக இருக்கும். கடந்த பல நிமிடங்களாக இந்த சிறப்பு நேர்முகத்தில் நம்மோடு இணைந்து நமக்கான அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி அடிப்படையில் தகவல்களை வழங்கிய ICMR இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் முன்னாள் முதுநிலை அறிவியல் ஆராய்ச்சியாளர் டாக்டர் டி மாரியப்பன் அவர்களுக்கு நேயர்களது சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றிகளும் வாழ்த்துக்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உள்நாட்டு தளவாடங்கள் உற்பத்திக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூரில் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை சந்தித்து பேசினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஊரகப் பகுதிகளின் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் புதிதாக டாஸ்மாக் கடைகளை திறக்க தவேக அரசு அனுமதி அளிப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தவேக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறுகிறது. கியூபெக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாடா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணையும், கன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்ரீராம் பாலாஜி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் நண்பகல் 12:03. இனிய பகல் நேர வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: கதையின் நேரமாக இது ஸ்நேகிதியே. மகளிர்கான பிரத்யேகமான நேரத்தில் மகளிரை வந்து நம்ம பண்பலையில் பேசணும், அவங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்கணும் அப்படின்னா வரவேண்டிய எண்கள் முதல்ல சொல்லிடலாம். இப்போதான் முதல் முறையாக நம்ம பண்பலையில் பேசக்கூடிய தோழிகள் அழைக்க வேண்டிய எண் 25 30 170. எப்போவுமே நாங்கள் பேசுவோம், எங்களுக்கு ஸ்நேகிதியில் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரிகள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 171 0452 என்ற மாதிரி எண் முன்னிணைப்போடு பேசலாம். இப்போ ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நம்மளோட பேச காத்திருக்கும் முதல் சகோதரி யார் எங்கன்னு கேட்கலாம். வணக்கம்
1: இனிய நண்பர்கள், வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: தேனில சொன்னாலக்கா அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கப்பா.
0: சரி, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: எனக்கு கர்ஜனை படுத்தினது ஒரு ஊரில் ஒரு மகாராணி உல்லாச கலையில் தலைவாணி, அந்த பாட்டு கொடுத்துருங்கப்பா.
0: பாடல் கொடுத்தலாம். நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
1: நன்றி.
0: 12:04 இதோ பாடல் வந்துட்டே இருக்கு, கர்ஜனை திரைப்படத்துல இருந்து.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
5: செய்தி நிகழ்ச்சியில பெண்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். மகளிருடைய பிரத்யேகமான நேரமான இந்த நேரத்துல சிநேகிதிகள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், எங்க கூட பேசலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த சகோதரி யார் எங்க கேட்டலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சோபன பிரியா. எங்க இருந்து பேசுறீங்க?
6: நான் வள்ளுவர்கானல இருந்து பேசுறேன்.
5: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம் இருக்கீங்க?
6: கூலி படத்துல இருந்து ரஜினி சாங் எதுனால போடுங்க.
5: சரி, கூலி படத்துல இருந்து பாடல் கொடுத்தலாம். வேற எதுவும் எங்க கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா?
6: இல்ல, இந்த சாங்லாம் நீங்க நல்லா போடுறீங்க. உங்க ரேடியோவை நான் பக்கத்துல ஒரு அண்ணா பாட்டு கேட்டுட்டே வேலை பாக்குறாங்க, அது மூலயமா நான் கேட்டுட்டே நானும் எங்க வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுங்க.
5: சூப்பர் சூப்பர். தொடர்ந்து
6: அழப்பெல்லாம் தெரியல, நீங்க நல்லா பாட்டு போடுறீங்க.
5: வானொலி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காற்றில் விரியும் கடித மலர்களுக்கு கடிதம் மூலமா எழுதி அனுப்புங்க. 12:10 இதோ கோலி படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நேர்ந்திருங்கள் காற்றலைகள்ல.

0: நேரம் நண்பர்கள் 12:14 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம். இது ஸ்நேகிதியே. பெண்களுக்கான பிரத்யேகமான நேரத்துல இப்ப நம்மளோட பேச காத்திருக்கும் அடுத்த சகோதரி யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க மல்லிகா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்? பாடல் கொடுத்தெல்லாம் நன்றி இணைப்புல வந்ததுக்கு. இதோ பாடல் வந்துட்டே இருக்கு. TM சௌந்தரராஜன், TK கலாவின் குரலில்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NS பி ரோட், திருச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் நண்பகல் 12:22 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம் சிநேகிதியே. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த தோழி யார் எங்கிருந்து கேட்டலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. முனிச்சாலையிலிருந்து உங்க பேர் சொல்லுங்க. பிருந்தா. பிருந்தா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில? உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க வானொலி கேட்டு பேசாதீங்க, போன்ல பேசுனீங்கன்னா கரெக்டா கேக்கும். என்ன படம்? ஆயிரத்தில் ஒருவர். நம்ம வானொலி நிகழ்ச்சி எல்லாம் கேப்பீங்களா? எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்?

0: எல்லாமே குடுப்பீமா. 12 மணி வரையும் பாட்டு
1: கேட்பேன்.
0: டிவி இல்ல,
1: எங்களுக்கும் உங்ககிட்ட பேசுனது சொல்லுங்க.
0: பாட்டு பாடுவேன், பாட்டு பாடுவேன்
1: கண்டிப்பா. இதே மாதிரி முயற்சி பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம வானொலியில பேசலாம், நிறைய நிகழ்ச்சிகளை கேளுங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. இதை உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. 1001 திரைப்படத்திலிருந்து பி. சுசீலாவின் குரலில்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும்.

0: பொருளாதார நிகழ்ச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: மகளிரின் பிரத்யேகமான நேரமாக கேட்டுட்டு இருக்கோம் ஸ்நேகிதியை. நேரம் நண்பகல் 12:29 நிமிஷத்துல நம்மளோட பேச காத்திருக்கும் அடுத்த தோழி யார் இங்க இருந்து கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து சசிகலா பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க சசிகலா, என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
3: சொக்கத்தங்கம் படத்துல இருந்து வெள்ளையாய் மானம் பிள்ளையாய் குணம் கொண்டவன் நீ அல்லவா, அந்த பாட்டு வேணும்.
2: பாடல் கொடுத்துடலாமா?
3: நன்றி மேடம்,
2: ரொம்ப நல்லா பாடுனீங்க. நன்றி எனக்கு வந்ததுக்கு.
3: நன்றி.
2: சித்ரா சுஜாதா இவங்களுடைய குரல்ல இந்த பாடல் வந்துட்டே இருக்கு, சொக்கத்தங்கம் திரைப்படத்துல இருந்து.

நேரம் நண்பகல் 12:33. ஸ்நேகிதியில ஸ்நேகிதிகள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். மகளிர்கான பிரத்யேகமான நேரத்துல இப்ப நம்மளோட பேச காத்திருக்கும் சகோதரி யார் இங்க கேட்டலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. அப்படியே ஒரு புன்னகையோட வந்திருக்கீங்களா முருகேஸ்வரி? எங்களால உணர முடியுது உங்களுடைய புன்னகைய. நன்றி பாடல் கொடுத்தலாம். ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து இதை உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

காவிய கணங்களின் தொகுப்பாக வசந்த கணங்கள் கட்டளைகளை இசைக்க காத்துட்ருக்கு. வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில் 1:30 நம்ம சமூக வலைத்தளத்தில் முகநூல் பக்கத்தில் மதுரை பண்பலை பக்கத்தில் வெளியான கேள்விகளுக்கு விடையளித்தவங்களுடைய பெயர்களும் அவங்களுடைய விடைகள் பற்றின தகவல்களும் வரப்போகுதுங்க. வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில் முகநூல் பக்கத்தில் மதுரை பண்பலை அப்படின்ற பக்கத்தில் கேள்விகள் நேற்று கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கான உங்களுடைய விடையை கமெண்ட் பாக்ஸில் இப்போ கூட நீங்கள் பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணிங்கன்னா சரியான பதில் சொன்னவங்களுடைய பெயரும் ஊரும் நம்ம பண்பலையில் அறிவிக்கப்படும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.

0: உங்களுடைய விடையை கமெண்ட் பாக்ஸில் இப்போ கூட நீங்கள் பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணிங்கன்னா சரியான பதில் சொன்னவங்களுடைய பெயரும் ஊரும் நம்ம பண்பலையில் அறிவிக்கப்படும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. முகநூல் பக்கத்துக்கு போய் நம்ம மதுரை பண்பலை அப்படின்ற பக்கத்தில் போய் கேட்ட கேள்விகளுக்கு சரியான விடை சொல்லுங்கள். உங்களுடைய அனுபவங்களுக்கான விடைகளையும் அந்த கேள்விகளுக்கு சொல்லலாம். 12:39 இப்போ சிநேகிதியை நிகழ்ச்சியில் நம்மளோட பேச காத்திருக்கும் அடுத்த சிநேகிதி யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: விருதுநகர் மாவட்டம் மம்சாபுரம் மீனா.
0: மம்சாபுரத்திலிருந்து மீனா, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பேர் சொல்லும் பிள்ளையிலிருந்து பாட்டு போடுங்க.
0: பேர் சொல்லும் பிள்ளையிலிருந்து என்ன பாட்டு வேணும்?
1: நன்றிமா.
0: உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் வந்துட்டே இருக்கு பேர் சொல்லும் பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: வணக்கம்.
1: நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.
2: வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா குடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: நேரம் நண்பகல் 12:45. இதோ நம்மளோட பேச காத்திருக்கும் அடுத்த சிநேகிதி. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்கம்மா.
5: நான் செல்லூர்ல இருந்து சுதா பேசுறேன்.
4: சொல்லுங்க சுதா, இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம்?
5: செந்தகனே செந்தகனே படத்துல இருந்து பாஸ்டரிலே
4: பாடல் கேட்டலாமா?
5: கேட்கலாம்.
4: நன்றி நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: ஸ்நேகிதிகளின் மனம் விரும்பிய பாடல்களை காட்டலைகளை சேர்த்துக் கொண்டிருக்கிறது நம் ஸ்நேகிதி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்நிறைவான ஸ்நேகிதி யார் எங்கேருந்து கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: விருதுநகர் மாவட்டம் அரசுப்படையிலிருந்து மகாலட்சுமி.
0: சொல்லுங்க மகாலட்சுமி, இன்னைக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு கண்ணெதிரே தம்பி நாற்பதுலேருந்து போடுங்க.
0: நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. இதை உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் வந்து

0: 12:54 ஸ்நேகிதியை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கு ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில பங்கு பெற முயற்சித்த கேட்ட அனைத்து ஸ்நேகிதிகளுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேர்களே. மீண்டும் கேட்கலாம் ஸ்நேகிதியே நம் பண்பலையில் நாளை பகல் 12:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது 12:55.
1: கார் மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ। मैं हूँ आपका कैलाश खेर।
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகி பத்மலதா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. உங்களோட சேர்ந்து நானும் இதுல வர ஸ்வீட்டான பாடல்களை கேட்டுட்டு இருக்கேன்.

நேரம் ஒரு மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. இன்றைய வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில தாய்மையின் சிறப்பை சொல்லும் விதமான பாடல்கள் தான் நாம் கேட்க போகிறோம். நம் முகம் பார்க்கும் முன்பு, நம் குரல் கேட்கும் முன்பு, நம்மை நேசித்த ஓர் இதயம் தாய் மட்டுமே. பாரமும் பாசமாய் மாறுவது தாய்மையில் மட்டுமே. நிகழ்ச்சியில் கேட்கலாம் முதல் பாடலாக 1958 வெளிவந்த தாய் பிறந்தாள் வழிபறக்கும் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் தாய்மையின் பெருமை சொல்லும் பாடல்கள் தாங்க கேட்டுட்ருக்கோம். நம் 1000 வரங்கள் இறைவனை கேட்போம். நாம் கேட்காமலே நமக்கு வாழ்வளிப்பது அன்னை என்னும் தெய்வம் மட்டுமே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கலாம் காமு ஷெரீப் அவர்களின் வரிகளில் எஸ்எம் சுப்பையா நாயுடு இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரல் கொடுத்த அன்னையின் ஆணை திரைப்படத்திலிருந்து.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு வசந்த கானங்களில் தாய்மையின் சிறப்பை சொல்லும் விதமான பாடல்கள் தாங்க நம்ம கேட்டுட்ருக்கோம். தெய்வங்கள் பல அவதாரங்கள் எடுப்பதாக புராணம் சொல்லுதுங்க. உண்மைதான், இன்றும் தெய்வங்கள் பல அவதாரங்கள் எடுத்துக்கொண்டு தாங்க இருக்குது ஒவ்வொரு வீட்டிலும் தாயின் வடிவமாக. இனி நிகழ்ச்சியில் கேட்கலாம் கண்ணதாசன் வரிகளில் TM சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் இணைந்து பாடிய கண்ணா நலமா திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

ரத்தத்துடன் சேர்ந்ததந்த பாசம் பாசம் அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும் அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும். அன்றொரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான்,

பேருமே இது தன் பிள்ளை என்பதால் யாரிடம் ஒப்படைப்பது என்று தெரியவில்லை. ஆகவே காவலாம், இந்த பிள்ளையை ஆளுக்கு பாதியாக கொடு என்றான்.

வண்டி வருகுதுல வட வளைஞ்சு வளவுல தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னம்பு தாங்க. நான் வடவளிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில தாய்மையின் பெருமை சொல்லும் பாடல்கள் தாங்க கேட்டுட்டு இருக்கோம். அன்னையின் தாலாட்டு வரிகள் நம்மை உறங்க வைக்க மட்டுமல்ல, அன்னையின் தாலாட்டு வரிகள் நம்மை உறங்க வைக்க மட்டுமல்ல, அவள் வாழ்க்கைக்கு பிறகும் நம்மை வழிநடத்தும் மந்திரங்கள். அவள் வாழ்க்கைக்கு பிறகும் நம்மை வழிநடத்தும் மந்திரங்கள். அன்னை என்பவள் சிறந்த தெய்வம் மட்டுமல்ல, நல்லவைகளை போதிக்கும் தலை சிறந்த ஆசானும் கூட. இனி கேட்கலாம் கண்ணதாசன் வரிகளில் பி. சுசிலா குரல் கொடுத்த சித்தி திரைப்படத்திலிருந்து பாடல், உங்களுக்காக காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில தாய்மையின் பெருமை சொல்லக்கூடிய பாடல்கள் தாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஒற்றை இதய கூட்டில் 1000 கனவுகள் ஒளித்து வைத்திருப்பாள், அவளுக்காக அல்ல, அவள் சுமந்த பிள்ளைக்காக. அம்மா எனும் ஒரு ஜீவன் மட்டுமே தனக்காக வாழாமல் தன் பிள்ளைகளுக்காக வாழும். இனி கேட்கலாம் அன்னை திரைப்படத்தில் இருந்து சுதர்சனம் இசையில் ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. இது காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பு. நீங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரம் வந்தாச்சு. நேத்து நம்மளுடைய பண்பலை பக்கம், அதாவது மதுரை பண்பலை அப்படின்ற எஃபி பேஜ்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு யார் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, அதில் எத்தனை சரியான விடை அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. நேற்று நம்ம பண்பலை சார்பாக கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நீளமான பாலம், அதாவது தமிழ்நாட்டில் நீளமான பாலம் எங்கே இருக்குது அப்படின்ற க்வெஸ்சன் தாங்க கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, ஜிடி நாயுடு மேம்பாலம் கோவையில் அமைந்திருக்கக்கூடியது. இந்த பாலம் உப்பிலிப்பாளையம் முதல் கோல்வின்ஸ் வரை சுமார் 10.10 கிலோமீட்டர் வரை நீளம் உள்ளதுங்க. இந்த பாலம் 2025 திறக்கப்பட்டது. கேள்விக்கான பதில மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டில் நீளமான பாலம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அதற்கான விடை, ஜிடி நாயுடு பாலம் கோவை. இந்த கேள்விக்கு மொத்தமாக 14 நபர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. அதில் 10 பேர் சரியான விடை சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் சரியான விடை சொல்லியிருக்காங்க தெரியுமா? சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், மாரிக்கணி, அன்பு செல்வி, மணிகண்டன் நம்பி, என்எம் சுமதி, யமனேஸ்வரம் ராமநாதபுரம், மதுரையைச் சேர்ந்த சோ சண்முக சுந்தரம், வசந்தி ரமேஷ், திருமூலஸ்தானம் பகுதியைச் சார்ந்த வீர சுந்தரம், உஷா முத்துராமன் மற்றும் முள்ளிக்காடு பகுதியைச் சேர்ந்த பாபு அவர்களும், பூலுவாப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் முருகன் அவர்களும் இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்னைக்கு என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் அவ்வளோவா கேட்குறீங்களா? இன்னைக்கு என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, இந்தியாவில் மனிதர்கள் வாழும் மிக பழமையான நகரங்களில் ஒன்றாக கருதப்படும் நகரம் எது? க்வெஸ்சனை நான் திருப்பி சொல்கிறேன், இந்தியாவில் மனிதர்கள் வாழும் மிக பழமையான நகரங்களில் ஒன்றாக கருதப்படும் நகரம் எது? அதாங்க இன்னைக்கான க்வெஸ்சன். உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா டக்குன்னு ஃபோனை எடுங்க, மதுரை பண்பலைன்ற பேஜை ஓப்பன் பண்ணுங்க, ஆன்சர் அதில் பதிவிடுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கலாம், வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலைகளில்.

இன்பத்தோடு இன்பமாய் உலா வரும் இசைவாணி நம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். இது காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பு. இன்னைக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் தாய்மையின் பெருமை சொல்லும் விதமான பாடல்கள் தாங்க கேட்டுட்ருக்கோம். விஞ்ஞானம் பூமியிலிருந்து நிலாவிற்கு பயணப்படும், ஆனால் தாய்ப்பாசம் மட்டுமே நிலாவை பூமிக்கு அழைக்கும். தன் பிள்ளை உண்ணும் ஒருவாய் உணவிற்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். இனி கேட்கலாம் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

வந்தா

தான் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் மலைமுடி தொடுவாள் மலர் மணம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. நேத்து நம்மளுடைய முகநூல் பக்கத்துல இன்னும் கேள்விகள் கேட்டிருந்தோங்க. அதுல நீங்க வாசித்ததுல நேசிச்ச நூல் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய நேயர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. அதில் மதுரையைச் சேர்ந்த ரத்னகுமார் அவர்கள், சுஜாதா எழுதிய எல்லா நாவல்களும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கார். சண்முகம், கவிக்கோ அப்துல் ரஹமான் படைப்பில் பித்தன் அப்படின்ற நாவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ராஜா, ஆலிசுல் உலகு அப்படின்ற நாவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பலதா, பொன்னியின் செல்வன் அப்படின்ற நாவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீவநாதன், பாலகுமரன் எழுதிய இரும்பு குதிரை அப்படின்ற நாவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மிக்கேல் மாறன், கலைஞர் எழுதிய நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற நாவலும், அன்புராணி அவர்கள், சாண்டிலியன் எழுதிய யுவராணியும், கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலும், அகிலன் எழுதிய சித்திரப்பாவை நாவலும், ஜெயமோகன் எழுதிய விஷ்ணுபுரம் நாவலும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. உஷா முத்துராமன், மீண்டும் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவல் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சண்முக சுந்தரம் அவர்கள், ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற நாவல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அன்பு செல்வி அவர்கள், மனசே ரிலாக்ஸ் அப்படின்ற நூல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சத்யா அவர்கள், இறையன்பு அவர்கள் எழுதிய இனியவை இனியவை அப்படின்ற நூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையில் புத்தகத்தை விட சிறந்த நண்பன் எதுவாக இருக்க முடியும்? மீண்டும் இணைவோம் ஒரு பாடலுக்கு பிறகு. மங்கையர் திலகம் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்.

0: போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இதை கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டிய விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் தாய்மையின் பெருமை சொல்லக்கூடிய பாடல்கள் தான் நாம் கேட்டுட்ருக்கோம். ஒரு தாய்க்கு தன் குழந்தை தான் உலகமே. உலக அதிசயங்கள் ஏதுன்னு சொன்னாலும் தாய்க்கு ஒரே ஒரு அதிசயம்தான், அது அவள் பெற்றெடுத்த குழந்தைதான். ஆழ்கடல் முத்தானாலும் அரும்பெரும் மலைகளில் கண்டெடுக்கப்பட்ட தேனானாலும் அவளுக்கு அனைத்தும் ஒன்றே, அது அவள் பெற்றெடுத்த குழந்தைதான். இனி கேட்கலாம் நெஞ்சலூர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இது காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பு. நேற்றைய தினம் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் இன்னொரு கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். அது என்ன அப்படின்னா, உங்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் பாடல் எது? அதற்கு நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க. யார் யாருன்னு பார்க்கலாமா? உஷா முத்துராமன் கஜினி படத்திலிருந்து சுட்டும் விழி சுடரே பாடல், மணிகண்டன் நம்பி அவங்க பொற்காலம் படத்திலிருந்து சிங்குச்சா சிங்குச்சா சிவப்பு கலர் சேலைதான் அப்படின்ற பாடல் பிடிக்கும்னு

சொல்லியிருக்காங்க. வெங்கடேஷ் பாபு தியாகம் திரைப்படத்திலிருந்து நல்லவர்கெல்லாம் பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரையைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் அவர்கள் செண்பரத்தி படத்திலிருந்து பட்டுப்பூவே மெட்டுப்பாடு அப்படின்ற பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்புராணி மியாவ் மியாவ் பூனைக்குட்டி அப்படின்ற பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு செல்வி மின்சார கனவு படத்திலிருந்து பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை அப்படின்ற பாடல் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச பாடல்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகேயன் அவர்கள் நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்ற பாடல் என்னுடைய மனசில் என்றைக்குமே நிலைத்திருக்கக்கூடிய பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசந்தி ராஜேஷ் அவங்க தூதுவள இலை அரைச்சு அப்படின்ற பாடல் எனக்கு ரொம்பவும் பிடித்த பாடல் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ராஜா அழியாத கோலங்கள் திரைப்படத்திலிருந்து பூ வண்ணம் போலே நெஞ்சம் அப்படின்ற பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனார்தனன் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து ஓர் ஆயிரம் பார்வையிலே அப்படின்ற பாடல் எனக்கு ரொம்பவும் பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரவநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கருணாநிதி அவங்க புதுநெல் புதுநாத்து திரைப்படத்தில் வந்த பாடல் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சண்முகம் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து மாங்குயிலே பூங்குயிலே பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சென்னையைச் சேர்ந்த ஆண்டனி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் அப்படின்ற பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரத்னகுமார் அவர்கள் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்ற பாடல் எனக்கு ரொம்பவும் மனம் கவர்ந்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்களே, எப்பொழுதும் எங்களுடைய பண்பலை பக்கத்தோடு நீங்களும் இணைந்திருங்கள். இன்றைய கேள்விக்கு யார் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நாளைக்கு ஒளிபரப்பாகக்கூடிய வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இசையோடு என்றும் இணைந்திருங்கள். நீங்கள் இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. இது காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கலாம் மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி இசை

வணக்கம் நண்பர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் துள்ளல் தாளம். செம பீட்டான சாங்ஸ் தர காத்துட்டு இருப்பது சுமையா. இசைக்கு முதல் பாடல் இதோ காதல் பரிசு திரைப்படத்திற்காக.

ஜம் சகிட தபஞ்சம் இளையவன் கனவு பலிக்கும் சகிட ஜம் சகிட தபஞ்சம் விசகலிட்டும் முரசு கொட்டும் வெற்றி சிலகமான்

ஆட்டங்கள் எல்லாமே அறிந்தவன் புரிந்தவன் கொஞ்சம் என்ன.

இளையராஜா இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 2:07. கேட்டு ரசித்துக் கொண்டு இருப்பது துள்ளல் தாளம். இது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz. இசைக்கும் அடுத்த பாடல் தங்க மகன் திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையில தான் பாடல் கேட்க போறோம். பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம். முத்துலிங்கம் வரிகளில் பாடல் இதோ.

0: kiss you without touching you.
1: நேரம் 2:12. தளம் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. இசைக்கும் அடுத்த பாடல் பாடும் வானம் படை திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையமைப்புல தான் பாடல் கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாலியின் வரிகளோடு பாடல் வருகிறது. 2:13.

0: இன்று மாலை 4 மணிக்கு உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு அட்டக்கலம். இன்னைக்கு ஒரு விளையாட்டை விளையாட போறோம். அந்த விளையாட்டை விளையாட நீங்களும் பங்கேற்கலாம். 25 30 170 25 30 170 71 ஆகிய எண்களை தொட்டு வரலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் என்ன விளையாட்டை விளையாட போறோம்னு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இனிப்பிலேயே இருங்க. இது ஆகாஷ்வாணி மதுரை.
1: பின்னணி பாடகன் தீபன் சக்கரவர்த்தி பேசுறேன். எப்பவுமே கேளுங்க மதுரை FM Rainbow 103.3.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 2:20 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 0.9 MHz. என்ன பாடல் வர கத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா சங்கர் கணேஷ் இசையமைப்புல எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

பயங்கரமா பீட்டான சாங்ஸ் கேட்டு இருக்கீங்க துள்ளல் தளம் நிகழ்ச்சியில். நேரம் 2:25. இசைக்கும் அடுத்த பாடல் விக்ரம் திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையில தான் கேட்க போறோம். கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடிய பாடல் வைரமுத்து வரிகளோடு.

செம பீட்டான சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க துள்ளல் தளம் நிகழ்ச்சியில். நேரம் 2:25. இசைக்கும் அடுத்த பாடல் விக்ரம் திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையில தான் கேட்க போறோம். கமல்ஹாசன், எஸ் ஜானகி பாடிய பாடல் வைரமுத்து வரிகளோடு.

பகைவன் கருள்வது பிழையே வா, பகைவனை அழிப்பது முறையே. பொறுப்பது புழுக்களின் இனமே, ஆம் அழிப்பது புலிகளின் குணமே. எட்டிப்போ இதோ புலி வருகிறது திட்டத்தால், அடாவடி ஒழியுது சித்தத்தில், மனோபலம் வருகிறது மொத்தத்தில். அதோ பகை அழியுது குடிக்கிது முஜம், ஜெயிப்பது நிஜம். Takita takita dimita sim takita takita dimita sim takita takita dimita sim takita

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 2:31 கேட்டு ரசித்துக் கொண்டு இருப்பது பீட்டான சாங்ஸோட துள்ளல் தாளம். இசைக்கும் பாடல் அன்னை ஒரு ஆலயம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடிய பாடல் தான் கேட்க போறோம். இளையராஜா வரிகளோடு வாலியின் வரிகளில்

0: 2:36 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது துள்ளல் தாளம் மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz. போக்கரி ராஜா திரைப்படத்திற்கான பாடல் தான் கேட்க போறோம். இது மலேசியா வாஸ் தேவன் இஸ் ஜானகி பாடிய பாடல்.
1: நாம் போக்கிருக்க

நேரம் 2:45 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது துள்ளல் தாளம். இசைக்கும் அடுத்த பாடல் பில்லா திரைப்படத்திற்காக.

சிங்கிள் டபுள் ஆச்சு, சிவப்பெல்லாம் வெளுப்பாச்சு.

உலோகம் முன்னால அடுதடி தன்னால இந்த நேரம் பார்த்து என்ன இருக்கிறிய கண்ணால அடிவாடி பக்க எழுலகம் முன்னால.

இந்த

0: 2:50 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இது துள்ளல் தாளம். நிகழ்ச்சி இசைக்கும் நிறைவான பாடலுடன் நிறைவு பெறுகிறது துள்ளல் தாளம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.
1: 3 மணிக்கு
2: சொன்னபடிகள் மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு? அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயலு வாக்கியா ஒன்னா ரெண்டா போ போ. ஒழுங்கா சொன்னதை கேளு. சொன்னபடி கேளு. அப்படியே அதில் உள்ள சொன்னபடி கேளு. மக்கர் பண்ணாதே சொன்னபடி கேளு. மக்கர் பண்ணாதே என்னுடைய ஆளு. இடைஞ்சல் பண்ணாதே. அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரேன். அகத்திக்கீரை கட்டு அவக்காம நான் தாரேன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: தொடர்வது வானிலை அறிக்கை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கொக்காரத்தாங்கல் செங்கற்பட்டு மாவட்டத்தில் 83.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. வெப்பநிலை நிலவரம். தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் காரைக்கால் பகுதியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்சமாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 39.2 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையம் மற்றும் நாகப்பட்டினத்தில் 23.0 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது. கொடைக்கானலில் 12.0 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று செங்கற்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தின் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை முதல் வரும் 26ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 24 முதல் 25ஆம் தேதி வரை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை. இன்று முதல் வரும் 24ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும். இன்றிலிருந்து வரும் 24ஆம் தேதி வரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸை இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதி

0: பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மழை பதிவான அளவுகள் செங்கற்பட்டு மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டத்தில் 6 சென்டிமீட்டரும் நந்தியாறு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பாடலூர் பெரம்பலூர் சென்னிமலை ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டரும் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் 4 சென்டிமீட்டரும் ஏனைய இடங்களான திருவாரூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் நன்னிலம் ஆகிய பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. திருவாரூரில் வலங்கைமான் திருச்சிராப்பள்ளியில் கோட்டப்பட்டு கரூர் மாவட்டங்கள் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 3 மணி.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெற்றது. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்தியாவிற்கு புதிய வாய்ப்புகளை வழங்குவதோடு உலகின் நம்பகமான நாடாகவும் முக்கியமான உற்பத்தி மையமாகவும் மாற்ற உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு யஷ்வித் சிங் கூறியுள்ளார். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவரின் வீர வரலாற்றையும் தியாகத்தையும் இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்வோம் என்று கூறியுள்ளார். வேலை வழங்குவோர் தொழிலாளர்களிடையே ஏற்படும் பிரச்சினைகளுக்கு இனி 2020 தொழிற்சாலை உறவுகள் சட்ட விதிகளின்படி தீர்வு காணப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எல்லைப்புற மேலாண்மை குறித்த இந்திய நேபாள கூட்டுக்குழுவின் 14வது கூட்டம் உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் இன்று தொடங்கியது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானிய கடற்கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவரின் உடலை சொந்த ஊர் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். ஷெட்யூல்டு வகுப்பு மாணவர்களின் உயர்கல்விக்கான அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை திமுக வலியுறுத்தியுள்ளது. ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனுஷ் சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூரில் நடைபெற்ற சியோல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திருப்பூர் மதுரை அணியையும் நெல்லை சேலம் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 3 மணி 2 நிமிடம். தொடர்வது NCERT விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:32 நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு. வானம் நோக்கி பறக்கட்டும் இசை, வார்த்தை மறந்து சுழலும் விசை, மேலே மேலே உயரும் பாட்டு, மேகக்கூட்டின் கதவை தட்டு, மேலெழும் கீதம் விண்ணை தொடட்டும், வேதனை அனைத்தும் மண்ணில் விழட்டும், காற்றின் கைகளில் சிறகுகள் முளைக்க, பாட்டின் ஒளியில் பிரபஞ்சம் திளைக்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: Yeah, Akashvani, that's lit.

நேரம் 3:40 நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மெல்ல வரும் பாட்டு.

0: தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
1: நேரம் 3:45. நேயர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மேல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நடத்துவர இருக்கும் பாடல் யுக பாரதி வரிகளில் வித்யாசாகர் இசையில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
4: Yeah, Akashvani, that's lit.

நேரம் 3:56. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இதுவரை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பர்களே, வணக்கம் அஜிதா.
4: வணக்கம் சுமையா, எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப நலமா இருக்கேன். அது உங்க கூட வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஆட்டக்கலை பண்ண வந்திருக்கேன்றது கூடுதல் சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம்.
3: ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோட நம்ம ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு வச்சிருக்கோம் இல்லையா, நேர்களும் வந்து சந்தோஷமா இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எந்த எண்கள்ல வரலாம்?
4: 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை மறக்காம சேர்த்துட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய இரண்டு எண்களையும் வளைத்து வரலாம். வந்து விளையாட போறாங்க. இன்னைக்கு என்ன விளையாட்டு நம்ம வச்சிருக்கோம்?
3: இன்னைக்கு வந்து அதாவது நம்ம உறுப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப விலை மதிப்பானது இல்லையா. அதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னா வாய். அந்த வாயில வந்து சவுண்டு விடணும். அவங்க நம்ம ஒரு சவுண்டை வந்து ஒளிபரப்புவோம், அவங்க வந்து அந்த வாயாலே வந்து அவங்க நாக்க சுழற்சியோ இல்ல உதடுகளை வந்து கூச்சோ அவங்க வந்து சவுண்ட்
5: ஆரம்பிச்சிட்டாங்க.
3: சரிங்களா, சோ அது பேர் வந்து பீட் பாக்ஸிங் சொல்லுவோம். அந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாட போறோம்.
4: ஆமா, நேர்கள் வந்து பீட் பாக்ஸிங் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க குரல் வள மட்டும்தான் இன்னைக்கு வேலை செய்ய போகுது. குரல் வள வாய வச்சு வித்த காட்ட போறோம் இன்னைக்கு.
3: இப்ப உதாரணத்துக்கு சொல்லும் போது விசில் ஊதுவோம். சோ விசில் அடிக்கும் போது நம்ம உதடுகள் வந்து எப்படி இதாகுது, சோ அதுமே வந்து பீட் பாக்ஸிங் தான். அந்த மாதிரி நம்ம ஒரு கட் கொடுப்போம், அந்த கட்ட அவங்க அப்படியே பாடி கட்டணும்.
4: பாடி காட்ட நேயர்கள் எல்லாம் தயாரா இருக்காங்க?
3: தயாரா இருப்பாங்க. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அட்டக்கல மாட்டக்கலத்துல இன்னைக்கு பீட் பாக்ஸிங் தான் விளையாட கத்துச்சு இருக்கோம். வருக வணக்கம் இணைய முதல் நேயர். சொல்லுங்க, விளையாட தயாரா இருக்கீங்களா?
6: இணையத்துல நம்ம எஃப்எம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் மேடம்.
3: ரொம்ப சந்தோஷங்க. விளையாட தயாரா இருக்கீங்களா?
6: தயாரா இருக்கேன்.
3: உங்களுக்கான ஒலிக்கீச்சு கேட்டுட்டீங்களா?
6: கேட்டேன் மேடம்.
3: ஒரு அனிமேஷன் குழந்தை வந்து பாடுற மாதிரி இருக்கு, பாடிருங்க. ஆமா
4: ஆமா, இத பாடணும்.
3: என்ன மாதிரி பாடுறாங்க? லாலாலன்னு பாடுறாங்களா இல்ல வா வான்னு பாடுறாங்களா?
4: பாடிருங்க.
3: அருமை அருமை அருமையா அருமையா பாடுனீங்கன்னு
6: சொல்லி
4: நன்றி. இணைப்பில் வந்தமைக்குன்னு சொல்லிட்டு இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்
3: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: வணக்கம் மேடம், நான் ஐஸ்வர்யா பேசுறேன்.
3: சரிங்கம்மா, பீட் பாக்ஸிங் விளையாட தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான இதோ.

0: அதாவது அது அப்பதான் பேச முயற்சி பண்ற குழந்தைகள் வந்து விடுற சவுண்ட் மாதிரியே இருக்கு.
1: ஆமா, இப்ப வந்து நம்ம நிலையத்தின் சொந்தங்களான நம்ம நேர்கள் இதை எப்படி பண்ணி காட்டுறாங்க அப்படின்றத பாத்துலாம். செஞ்சு காட்டுங்க.
2: டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம்.
1: ஆ, வாங்க வாங்க, அருமையா பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டினியூ பண்ணி வாங்க.
2: டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் ராம் ராம்.
3: அய்யோ, நான் சொல்லவே இல்லையே.
2: டிங் டிங் டிங் டிங் டிங் ராம் ராம்.
0: ஏமா, குழந்தைகளோட நிறைய வந்து நீங்க இந்த மாதிரி தான் பேசுவீங்களோ?
2: அப்படிலாம் இல்ல.
1: அருமையா அருமையா. அதாவது நீங்க வந்து வரும்போது ரொம்ப சைலண்டா வந்த மாதிரி இருந்துச்சு, ஆனா வந்து பட்டாக்கா மாதிரி வெடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் வந்த மைக்கு நன்றி சொல்லி இணைப்பில் நீ காத்திருக்கும் அடுத்த நேயர்.
0: வணக்கம். நேரம் 4:06, அட்டக்கலம் கேட்டுட்டே இருக்கும், பீட் பாக்ஸிங் தான் விளையாண்டுட்டு இருக்கும். 25:30, 25:30, 71 ஆகிய எண்களை தொட்டு வரலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன்
1: விளையாடிட்டு இருக்கோம் பீட் பாக்ஸிங்.
0: வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம்மா, நான் பாம்பல இருந்து வெள்ளச்சாமி பேசுறேனுமா.
0: சரிங்கயா, பீட் பாக்ஸிங் விளையாட தயாரா இருக்கீங்களா?
1: பாம்பன் பிரிட்ஜ் மேல நின்னு பேசிட்டு இருக்கீங்களா?
4: தடுதடுமா இருந்தே.
1: இல்ல, பாம்பன் பாலத்து மேல நின்னு பேசிட்டு இருக்கீங்களா?
4: இல்லம்மா, எனக்கு வீட்ல அலுக்குமா இருக்கு, எனக்கு லீவுமா. வேற
1: கடல் எல்லாம் எப்படி இருக்கு இன்னைக்கு? பாம்பன் கடல் சீற்றமா இருக்கா, அமைதியா இருக்கா?
4: இல்ல, கொஞ்சம் அமைதானுமா இன்னைக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்லா காத்து இருந்துங்கம்மா, இன்னைக்கு சுமாரா இருக்குதுங்கம்மா.
1: சுமாரா இருக்குது. சரி, உங்க மூலமா வந்து நாங்க வானிலை அறிக்கையும் அப்படியே தெரிஞ்சுக்கிறோம். விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
4: எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா, நிலையத்தில் எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நலமா இருக்கோம், உங்கள் நலமும் விரும்புகிறோம். எப்படி இருக்கீங்க?
4: நல்லா கேக்கலீங்க.
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சொல்லி இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்.
0: இது வந்து நம்ம விளையாடுறது நம்ம ரெண்டு பேருக்கும் இருந்தாலும் கேட்டு ரசிக்கிற நேயர்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும்.
1: அவங்க விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயரை பாத்துலாமா?
0: வணக்கம். வணக்கம், இணைப்புலதான் இருக்கீங்க.
1: நம்ம பேசுற சுமையா நீங்க என் பக்கத்துல தானே உட்கார்ந்து இருக்கீங்க.
0: ஆமா,
1: நேரோட வீட்டுக்கு போயிரலையே.
0: இல்ல இல்ல இல்ல,
1: இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: காளீஸ்வரி பேசுறேன், மதுரை இருந்து.
1: காளீஸ்வரி, விளையாட தயாரா இருக்கீங்களா?
5: தயாரா இருக்கு.
1: இதோ உங்களுக்கான ஒலி கீற்று.
0: என்னம்மா, ஏதாவது சொல்ல ட்ரை பண்றீங்களா?
5: இன்னும்
0: ஒரு முறை, இதோ உங்களுக்காக. ஏதோ கான்வர்சேஷன் பண்றாங்க, அது என்னதான் தெரியல. நீங்க இதை சொல்லிருங்கம்மா, சொன்னதுக்கு அப்புறம் நான் அஜித்தாவை தான் அதை சொல்ல போறேன். நான் நீங்க சொல்லிருங்க.
1: விளையாட்டுல நேயர்களோட மட்டுமே விளையாடிக்கலாமே.
0: சொல்லுங்கம்மா.
1: காத்திருக்கும் அடுத்த நேயர் கேட்டலாம். வணக்கம்.
6: தொழில்நுட்பத்துக்கு உதவி செய்யறாங்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுது விஜயலட்சுமி மகாத்மா காந்தி.
0: வணக்கம்மா, விளையாட தயாரா இருக்கீங்களா? உங்களுக்காகவே இது.
1: ஈஸின்னு கேட்டோட தொழில்நுட்ப உதவி வந்து ரொம்பவே ஈஸியா கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன்.
0: இன்னும் ஒரு முறை.

0: கூப்பிட்டு சொல்லிடலாமாமா?
1: டங் டங் டங் டங் டங் டங் டங் டங் டங் டங் டங் டங் டங் டங் டங்.
2: ஆஹா, அருமையா பாடி சுமையா இங்க மெட்டு போட வச்சிட்டீங்க, சூப்பரா விளையாடிச்சு.
0: பின்னாடி வந்து வந்தது இல்ல இந்த சத்தம்.
2: ஆமா, அதனால நீங்க வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மியூசிஷியனாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லாவே ஸ்கோர் பண்ணீங்க. பாடின உங்களுக்கும் இசையமைத்த சுமையாவுக்கும் பார்த்த பாராட்டுகளை சொல்லிட்டு அடுத்த நேர சந்திப்பா ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு இணையலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விளையாடிட்டு இருக்கோம் ஆட்டக்கழம்.

0: அறிக்கை.
1: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

0: 15 நிமிஷம் ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல விளையாடிட்டு இருக்கோம் பீட் பாக்ஸிங் ஆட்டக்களத்துல. நேர்கள் எல்லாமே சூப்பரா தங்களோட குரலை வச்சு திறமையை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க இல்லையா?
1: ஆமா, ரொம்ப சந்தோஷம். 25 30 170 25 30 171 ஆகிய எண்களை தொட்டு வரலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புட ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: மதுரை வில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர்லால் பேசுறேன்.
1: சரிங்கய்யா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: தயாரா இருக்கோம்.
1: உங்களுக்காக இதோ ஒலிக்கிச்சு. இன்னொரு முறை ஒளிபரப்பலாமா? ஐயா, இப்படியா இருக்குதுல? இன்னும் ஒரு முறை இதோ. ரொம்ப அருமையாவே முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேர சஞ்சலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றிங்க ஐயா. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: மேடம்,
1: மதுரையில இருந்து குளமூர்த்தி
3: சதீஷ் பேசுறேன்.
1: இது உங்களுக்கான ஒலிக்கிச்சு.

0: இன்னும்
1: ஒரு முறை இது உங்களுக்காக.
2: என்ன சத்தமே இல்ல, இருக்கீங்களா? அப்படியே செஞ்சு காட்டிருங்க. அத சத்தமே கேட்கலையே.
1: அவரு ஏதாவது பயிறு வகை இருந்தா கூட போட்டுட்டு முறுக்கு இருந்தா கூட கடிச்சிட்டு சத்தம் வரும். வெறும் வயல செஞ்சா கொஞ்சம் பார்த்தா வரும். இதுதான் நல்லா முயற்சி செஞ்சீங்க, ரொம்ப நன்றி.
2: இணைப்பில் வந்தமைக்கு இதோ இணைப்பில் என்னை காத்திருக்கும் அடுத்த நேயர்.
3: வணக்கம் மேம், கோலமஹவுட்டில இருந்து ரம்யா
1: பேசுறேன். சரிங்கம்மா, விளையாட தயாரா இருக்கீங்களா? கேட்டீங்களா? இன்னும் ஒரு முறை. என்னமா திடீர்னு என்ன,
2: அவங்க ஏதோ செய்யறாங்க. மீண்டும் ஒரு முறை செஞ்சு காட்டுங்க. காத்துதான் வருது அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி காத்து வந்து அருமையா வந்துச்சுன்னு சொல்லி இணைப்பில் இன்னமைக்கு நன்றி சொல்லிட்டு இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். யார் எப்படி விளையாடுறாங்க அப்படின்றதுன்னு எனக்கு இப்ப நேயர்களை விட வந்து அவங்க ஒளிபரப்புறாங்க இல்லையா, அந்த ஒலிக்கீற்று என்னவா இருக்குன்றது வந்து ஒரு ஆர்வமா இருக்கு இப்ப.
1: ஆமா,
2: அதனால கேட்டுருவோம் அடுத்த ஒலிக்கீற்று யாருக்காக அப்படின்றத.
1: வணக்கம்,
4: இனிய மாலை வணக்கம். ராமேஸ்வரம் பண்பலை 100.9. என்னுடைய பேர் அப்துல் காதர், நான் ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அங்கிருந்து பேசுறேன்.
1: ரொம்ப சந்தோஷங்கய்யா. சரிங்கய்யா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
4: தயாரா இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே வந்து ஆட்டக்களம் வந்து அதிரடியா போயிட்டு இருக்கு. இதுல வந்து கணினியின் கைவண்ணம் இன்னும் ரொம்ப ரொம்ப அதிரடியா போய்கிட்டு இருக்கு.
1: இல்ல இல்ல, இது உண்மையிலேயே வந்து செஞ்சது ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுடைய குரல் வளத்தால செஞ்ச இசைக்கிட்டு தான் நாங்க ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம்.
4: சரி, ஓகே ஓகே, ட்ரை பண்றோம். ஏதோ
1: பண்ணுங்க பண்ணுங்க
2: பண்ணுங்க. இதோ உங்களுக்கான ஒலிக்கீற்று ஒலிக்க காத்துட்டு இருக்கு. செஞ்சு காட்ட ரெடியா இருக்கீங்களா?
1: ரொம்ப களைப்புல தூங்கும் போது எல்லாருக்குமே நிகழக்கூடியது.
2: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நீங்க சூப்பராவே செஞ்சு காட்டீங்கன்னு சொல்லிட்டு இணைப்பில் காத்திருக்கோம் அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்கய்யா, விளையாட தயாரா இருக்கீங்களா? இது உங்களுக்காக பீ பாக்ஸிங் கட்.

0: கேட்டீங்களா?
1: மறுபடி மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக. இதோ
0: செய்தலாமா?
1: ஒண்ணுமே இல்ல, ஹெலிகாப்டர் வாயில ஓட்ட போறீங்க, அவ்வளவுதான். ஓட்டுங்க.
0: இன்ஜின் ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க ஹெலிகாப்டர் சொல்றதால
1: பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு வருதுல்ல. நம்ம நேயர்கள் வந்து நம்மளும் உதவி பண்ணணுமா இல்லையா?
0: அவ்வளவுதான் அங்கயா.
1: ஹெலிகாப்டர் என்ன ஸ்பீடா
0: பறந்து ஆரம்பிச்சே. இன்னும்
1: மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக.
0: கேட்டிங்களா?
2: கேட்டேன் மேடம்.
1: வாசிங்க ட்ரம்ஸ்.
0: அங்க இப்படிதான் இருக்கா
1: ட்ரம்ஸ் வாசிக்கணும். நீங்க வாயில வந்து ஒரு வாத்திய கருவி வாசிக்கணும். முயற்சி பண்ணுங்க. வணக்கம்.
0: வணக்கம் செல்வதி, யார், எங்க இருந்தீங்க?
3: என்னையா
0: பீட் பாக்ஸிங்? ஒரு பாட்டுக்கு ஃபுல்லா நாங்க ஹம்மிங் போடுவோம். என்னன்னு
1: ரொம்ப சிம்பிளா கொடுத்துருமா உங்களுக்கு நாங்க?
0: என்னங்க
1: உங்களுக்கு ஈஸியாவே வருது? சரி, இப்ப ஒரு பூனைய அப்படியே அவுத்து விட்டு போங்க. இங்க
0: அருமை அருமை அருமை
1: அருமையா.
0: அதாவது இதற்கு முன்னதாக விளையாடும் போதே நம்ம நேர் வந்து எல்லாருமே முயற்சி செஞ்சாங்க, ரொம்ப கலகலகலன்னு போயிட்டு இருந்தது. அதான் ஒரு நேர் மட்டும் நான் பீட் பாக்ஸ் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டினாங்க. அவர் வந்து அவருடைய பீட் பாக்ஸ்
1: கிரியேஷனை வந்து செஞ்சு காட்டினாரு. இதோ இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: மதுரை முனிச்சாலையிலிருந்து கண்ணன்.
0: ஐயா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
4: தயாரா இருக்கோம்.
0: இதோ உங்களுக்காக ஒலிக்கிற்று. கேட்டீங்களா? ஐயா, அது விசில் சத்தம்.
1: ஏதோ கதவுடுக்க. ஐயா, விசில் அடிங்க.
0: சரி சரிங்க, நீங்க பண்ணதே பண்ணுங்க.
1: நீங்க முயற்சி பண்ணதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இன்னொரு ட்ரிப் இதோ உங்களுக்கு.

0: ஆஹா, அருமையா வந்து
1: குயில் சத்தத்தை கேட்டுட்டோம். ரொம்ப அருமை அருமை நன்றிங்கய்யா இணைப்பில் இணைந்ததற்கு.
2: 4:25 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 லெவலில் ஆடிட்டு இருக்கோம். ஆட்ட காலத்துல பீட் பாக்ஸிங் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க, அவங்களை கேட்டுட்டு போயிடலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாம்.

0: சரிங்க, விளையாட தயாரா இருக்கீங்களா?
1: முயற்சி பண்றேன்.
0: சரிங்க, உங்களுக்காக ஒலிக்கிச்சு இதோ.
1: மேடம் இன்னொரு முறை போடுங்க மேடம், வெறும் மியூசிக் மட்டும் வந்துச்சு.
0: மியூசிக் மட்டும்தான்.
1: இன்னொரு முறை போடுங்க மேடம்.
0: அப்படியே மூச்சை உள்வாங்கி இழுத்து விடுறது.
2: ஒரே ஒரு செஞ்சு காட்டிருங்க. அருமையாவே முயற்சி பண்ணுங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றின்னு சொல்லிட்டு அடுத்த நேர சந்திப்பதற்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. மதுரை FM Rainbow 103.3
0: ராமேஸ்வரம் FM 100.9 MHz.

0: நேரம் 4:30 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 0.9 MHz அட்டக்கலம். இன்னைக்கு அட்டக்கலத்துல பீட் பாக்ஸிங் தான் விளையாண்டுகிட்டே இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கு பீட் பாக்ஸிங்?
1: ரொம்பவே உற்சாகமா போயிட்டு இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்ம நேயர்களுக்குள்ள இவ்வளவு திறமைகள் இருக்கா அப்படின்றத இன்னைக்கு ஒண்ணா நம்ம வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம்.
0: ரொம்ப சந்தோஷம். இப்ப இணைப்புல காத்துச்சிருக்காங்க, யார் எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திருவி கிராமத்துல இருந்து மாயக்கண்ணன் பேசுறேங்கம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்தில் அனைவரும் சௌக்கியம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நன்றாக இருக்கிறேன்.
0: சரிங்க, பீட் பாக்ஸ் விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: தயாரா இருக்கீங்கம்மா.
0: இதோ உங்களுக்காக ஒரு இசை கீற்று.
3: Why hello there and welcome.
0: கேட்டீங்களா? ஹாரர் மூவிஸ்ல கேட்ட மாதிரியே இருக்கா வாய்ஸ்? செஞ்சு கட்டிருங்க. போன பக்கத்துல வச்சுட்டு செஞ்சு கட்டிருங்க. இல்ல, நீங்க சொன்னதே கேக்கல எங்களுக்கு. இன்னும் ஒரு முறை உங்களுக்காக.
3: Why hello there and welcome.
0: கேட்டிங்களா?
2: கேட்டிங்கம்மா.
1: செஞ்சு காட்டிருங்க.
0: சிரிப்பு.
1: அந்த கடைசியா ஒரு சிரிப்பு இல்லமா?
0: சிரிப்பு தானே ஹைலைட் இதுல.
1: அருமை, அருமையா செஞ்சு காட்டிங்க.
0: சூப்பரா செஞ்சிட்டீங்க. இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
4: கோயிலுக்கு அழகு தெப்பக்குளம், மதுரை பண்பல இருப்பது, சின்ன சொக்கி குளம், எல்லா நிகழ்ச்சியும் கலைக்கு உண்டு ஆட்டக்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கமா.
0: வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்துங்கய்யா?
4: மதுரை செல்லூர் குமரன் பேசுறேன்.
0: சரிங்கய்யா, பீட் பாக்ஸ் விளையாட தயாரா இருக்கீங்களா? கேட்டீங்களா? சின்ன பிள்ளைங்க புலம்பிக்கிட்டே போற மாதிரி இருக்கு இல்லையா? அத நம்ம செஞ்சு காட்டணும். இன்னும் ஒரு முறை.
1: இணைப்புல இருந்து விடுபட்டு நினைக்கிறேன். காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: அனைவருக்கும் மாலை வணக்கம். மதுரை கடைசி வந்தால் யானமலை பொது போட்டியோடு மதிமாறா.
0: சரிங்கய்யா, பீட் பாக்ஸ் பண்ண தயாரா இருக்கீங்களா? இதோ உங்களுக்காக. கேட்டீங்களா?
5: இன்னொரு வாட்டி போடுங்க மேடம்.
0: என்ன இப்படி பண்ணிட்டீங்களா?
1: சரி சரி, முயற்சிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இணைப்புல வந்ததுக்கு நன்றி சொல்லிட்டு இணைப்புல நீ காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, இணைப்புலதான் இருக்கீங்க? இணைப்புலதான் இருக்காங்க. நேரம் 4:34 மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அட்டக்கலம் தான் விளையாண்டுட்டே இருக்கும். வருக, வணக்கம்.
7: வணக்கம் பா.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: குண்டேமட்டி முத்துராசு.
0: சரிங்க, விளையாட தயாரா இருக்கீங்களா?
7: சரிப்பா.
0: இதோ உங்களுக்கான இசை கீச்சு. கேட்டீங்களா? இது அப்படியே செஞ்சு கட்டிருங்க. அருமை, அருமை, அருமை. அதாவது அது வேற எது இருந்தாலும் அதை வந்து கிளாசிக்கல் மியூசிக்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. நேர்கள் நல்லா

0: உற்சாகமா இருக்கவங்க இல்லையா.
1: நேர்கள் வந்து அது இந்நேரம் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு களைப்பா வேற இருப்பாங்க. அந்த ஒரு கோப்பை காஃபி தர உற்சாகத்தை இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி.
0: நம்மளுக்கு எப்ப கோப்பை காஃபி வரும்?
1: இந்த தொழில்நுட்ப உதவிகிட்ட கேட்போம், காஃபி எப்பமா வரும் அப்படின்னு கேட்டுட்டு அவங்க இப்படி கையை விரிச்சுட்டாங்க. சரி, அடுத்த நேயரை சந்திப்போம். நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போய் நல்லா தெம்ப ஒரு காஃபி கேட்டியோ குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைப்பில நீ காத்திருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா. இந்த வசந்த நகர்ல இருந்து ராதாண்டு ஒரு அம்மா பேரையும் ஊரையும் மாத்தி டெய்லி வருது. நேரத்தில் ரெண்டு நிகழ்ச்சியில் வந்து
1: ஐயா ஐயா உங்களோட குறைகள் எல்லாம் கடிதம் மூலமா எழுதி அனுப்புங்க. இப்ப விளையாட காத்திருக்கிறது உங்க பேர் என்ன? விளையாட காத்திருக்கும் நேயர் யார்?
0: அவர் வந்து விளையாட வரல, அது சொல்லதான் வந்திருக்காரு. ரொம்ப நன்றிங்க இணைப்பில் இணைந்ததற்கு. நேரம் 4:36 இணையும் நேர் வருக வணக்கம்.
3: இருவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிந்து கொண்டு நிகழ்ச்சி இணைவது கேகேஆர் இருந்து மணிகண்டன்.
0: சந்தோஷங்க ஐயா. ஐயா விளையாட தயாரா இருக்கீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். இதுல உங்களுக்கு என்ன
1: கேட்டுச்சு? பசிக்குதுங்க, அதனால அப்படிதாங்க கேக்குது.
0: எனக்கு அப்படிதான் கேட்டது.
1: அப்ப நான் கேட்டு எனக்கு காதில் எழுந்தது ஒன்றும் தவறு இல்லைதானே?
0: இல்லை இல்லை. இனியும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
4: வணக்கம் மேடம். காசிமாயன் குருவித்ரை
0: ஐயா வணக்கம். விளையாட தயாரா இருக்கீங்களா?
4: 20வது கால் இருங்க, அடுத்தீங்க வந்துட்டேன்.
0: வாங்க, சந்தோஷம்.
1: நேரா வந்திருக்கீங்க, இணைப்பில் இருந்து
0: ஐயா எண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு பாரு, அது வரைக்கும் சந்தோஷம்.
1: ஆமா
0: வாங்கயா. கேட்டீங்களா?
1: உங்க வானொலியோட ஒலி அளவு குறைச்சிருங்க, இல்ல நீங்க வானொலியிலிருந்து தள்ளி வந்துருங்க. பேர் சொல்லுங்க.
5: முனீஸ்வரி, ராமநாதபுரம் மாவட்டத்தில இருந்து.
0: சின்ன வயசுல ரைம் சொல்ற மாதிரியே ஞாபகம் வருதுல்ல? அருமையா முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்தடுத்து நேயர்கள் காத்துட்டே இருக்காங்க. ஆனா ஒரு குட்டியா ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நேயரை சந்திக்கலாம். நேரம் 4:38.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
3: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
2: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் 4:44 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை ஃபம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல அட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல பீட் பாக்ஸ் தான் விளையாண்டுகிட்டே இருக்கோம் இல்லையா?
5: ஆமா, நேயர்களும் நிறைய வந்துட்டே இருக்காங்க, வரிசையா ஆர்வமா வரிசையா காத்துட்டே இருக்காங்க. அடுத்ததா எந்த நேயர் அப்படி ஆர்வமா வந்திருக்காங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேரம் 4:44, கிட்டத்தட்ட இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. வர்றவங்க சீக்கிரம் வாங்க. 0452 என்ற மதுரையோட முன்னெடுப்பு தொட்டு 25:30 மற்றும் 25:30 ஆகிய எண்கள் வந்திருக்கிற நேயர் யார், எங்க இருந்து? வணக்கம்.
4: வணக்கம், இனிப்புலதான் இருக்கீங்க. வணக்கம், இனிப்புலதான் இருக்கீங்க. பீட் பாக்ஸிங் சரி, நீங்க ஒரு பீட் பாக்ஸ் பண்றது
5: இல்ல? எனக்கு இப்ப உங்களை வந்து ஒரு பீட் பாக்ஸிங் பண்ண வைக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க வந்து,
4: நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்.
5: அதுதான் என்னன்னா, இனிப்புல நேர் வந்துட்டாங்க, அதுக்குள்ள நம்ம விளையாடிட்டு இருக்கோம். இனிப்புல நீ காத்திருக்கும் நேர், வணக்கம்.
6: நீங்க விளையாடுங்க பிளீஸ், எல்லாரும் கேக்குறோம்.
5: நீங்க பேசி விடுங்க, அதுக்கப்புறம் நாங்க தனியா இங்க வந்து ஒரு கச்சேரியை நடத்தி காட்டுறோம் சொல்லிட்டு உங்களுக்கான ஒலிக்கீற்று இதோ. யார், எங்க இருந்து வந்திருக்கீங்க?
6: அத சொல்லிக்கிறேன் மேடம் பிளீஸ். 103.3 ராமேஸ்வரம், 100.9 தூக்குளர்கள் அனைவருக்கும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் ஆலமட்டியிலிருந்து எஸ் ராமர்.
4: சரிங்க, சந்தோஷங்கய்யா. உங்களுடைய விருப்பத்திற்கு என்னங்க, நாங்க விளையாடுவோம். இப்ப நீங்க விளையாடுங்க சரிங்களா?
6: நிச்சயமாக மேடம். இன்னொரு முறை ஒலிக்கிட்டு
4: இப்படியா இருந்துச்சு? அதுல என்ன கொடுமை சரவணா, அது பரவாயில்லங்க. ரொம்பவே நல்லா முயற்சி செஞ்சீங்க, உங்களுடைய முயற்சிக்கு ஒரு பாராட்டுக்கள். அடுத்ததாக இனியும் நேர் வருக. வணக்கம், வணக்கம்,
5: வணக்கம், வணக்கம். இணைப்பில்

0: நீங்க பேசலாம்.
1: இனிப்புல தான் இருக்காங்க நேயர்கள். 4:46 ஆட்டக்கலம் தான் விளையாண்டுகிட்டே இருக்கும்.
0: சரி, இப்ப நம்ம விளையாடலாம்னு யோசிச்சு வச்சிருந்தோமே.
1: வருக வணக்கம்.
2: இது வணக்கம் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோங்கய்யா. விளையாட தயாரா இருக்கீங்களாயா?
2: ஆமா ஆமா, ஈஸியா கொடுங்க மேம்.
1: உங்களுக்காகவே இதோ.
3: டிங் டிங் டிங் டிங் டிரி டிங் டிங் டிங் டிங் பம் டாம் டாம் பம் பராம் பம் பம் பராம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பராம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம்.
1: கேட்டிங்களா?
2: கேட்டேன், இன்னொரு தடவை போடுங்க, பாக்குறேன். கோல் வாங்கிக்கிறேன்.
3: டிங் டிங் டிங் டிங் டிரி டிங் டிங் டிங் டிங் பம் டாம் டாம் பம் பராம் பம் பம் பம் பம்.
1: கேட்டிங்களா?
2: டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டான் டான் டம் பம் பம் பம் பம் பம் பம் பம் டிங் டிங்.
1: ஆ, போது போது போது வா, போது போது.
0: ஆஹா, நல்லா இருக்கே உங்க பெர்ஃபார்மன்ஸ்.
1: என்ன சொல்றீங்க? ஓடுற மாதிரி
0: பேசுறது வந்து ஒலி அளவு கம்மியா கேக்குது.
1: இது உங்களுக்காக. கேட்டிங்களா?
2: அவ்வளவுதான்.
1: இல்ல, ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி அப்படின்ற மாதிரிதான் வருது. சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷமா.
0: அவ்வளவே முயற்சி பண்ணீங்க.
1: ஒளியளவு ரொம்ப கம்மி.
0: அடுத்த நேர சந்திக்கிறோம். நீங்க கேட்டீங்க இல்லையா?
1: ஆமா.
0: இந்த பட்டணத்தில் பூதம் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல வந்து அந்த பூதம் வந்து செய்யும் அக்ஷியாம் பிக்ஷியாம் இஜிப்சியாம். அத வந்து இப்ப நீங்க செஞ்சு காட்ட போறீங்க.
1: என்னது?
0: அக்ஷியாம் பிக்ஷியாம் இஜிப்சியாம்.
1: அக்ஷியாம் பிக்ஷியாம் இஜிப்சியாம்.
0: அருமையா செஞ்சிட்டீங்க. அது வந்து மாடுலேஷனோட அவர் செஞ்சிருப்பார் அந்த நடிகர். அக்ஷியாம் பிக்ஷியாம் இஜிப்சியாம் அந்த மாதிரி ஒரு கீச் குரல நீங்க இப்ப செஞ்சு காட்டணும். அடுத்த நேர சஞ்சலாம். வருக வணக்கம். உங்க பேரு மீண்டும் ஒருவரை சொல்லலாமா?
1: சரிங்க, விளையாட தயாரா இருக்கீங்களா? இது உங்களுக்காக ஒலிக்கிச்சு.

0: கேட்டிங்களா ஐயா? இது கேட்டிங்களா? இன்னும் ஒரு முறை என்ன குறட்ட சொல்லுதாங்க? அது கேட்டிங்களா?
1: அடுத்த ட்ரிப் ட்ரை பண்றேன்னு சொல்லி
0: என்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்க? சரி, ரொம்ப சந்தோஷம்.
2: ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையம். நேரம் 4:50 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 அப்படி ஆடிட்டு இருக்கோம். ஆட்டக்களத்துல பீட் பாக்ஸிங்

0: 10:55 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கேட்டுருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல. இது ஆட்டக்களம். கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம், இனிப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம். அதாவது இனிப்பில் தான் இருக்காங்க. இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். சரி, அடுத்த நிகழ்ச்சியாக காத்துக்கிட்டே இருக்கு. நீங்க தானே வழங்க போறீங்க?
0: மாலை தென்றல். மாலை தென்றல்.
1: என்ன மாதிரி சாங்ஸ் எல்லாம் கொடுக்க போறீங்க?
0: இன்னைக்கு வந்து கொஞ்சம் குடும்ப உறவுகளை சொல்ற மாதிரி பாடல்கள் காத்துட்டே இருக்கு. ஆஹா, இப்பயே சொல்ல வச்சிருக்கீங்க. 80ஸா? ஆமா, மாலை தென்றலாலே நமக்கு 80ஸ் தானே. அதுவும் இந்த
1: 80ஸ் 90ஸ் வந்துரும்.
0: ஆனா நான் வந்து இந்த தடவை கொஞ்சம் 80ஸாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நேயர்களுக்கும் இந்த பாடல்கள் பிடிக்கும்னு நம்பி
1: ஃபேமிலி சாங்ஸ் கேட்கணும்.
0: ஆமா, ஃபேமிலி சாங்ஸ் கேட்போம்.
1: சரி, ஓகே, ரொம்ப

0: சந்தோஷம் தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததா 5-2 மாலை தென்றல் காத்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி
1: நம்ம குட்டி குட்டி நேயர்களா இருக்காங்க.
0: ஆமா.
1: அவங்க எல்லாம் வந்து நாங்க எப்ப உங்க எஃப்எம்ல பேசுறது அப்படின்னு ரொம்ப ஆர்வமா காத்துட்டே இருக்காங்கல்ல.
0: ஆமா,
1: அவங்க எல்லாம் என்ன பண்றது,
0: பட்டாம்பூச்சிகளுக்கு வந்து டயல் பண்ணலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள் வருது. 25-30-170, 25-30-171 என்ற எண்ணில் வரலாம். 0-4-5-2 என்ற மதுரை முன்னேறிப்படும். சுட்டீஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரைம்ஸோ ஏதாவது ஒரு கதைகளோ குட்டி குட்டி ஸ்டோரிஸோ ஏதாவது சொல்லிட்டு விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
1: அதை வழங்குறதுக்காக இன்னைக்கு நீங்களும் காத்துட்டே இருக்கீங்க. குழந்தைகள் எல்லாமே உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்துட்டே இருக்காங்க லைன்ல.
0: அதோட
1: 5 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி மறக்காம கேளுங்க. இணைப்பில் காத்திருக்கும் பாடத்த நேர சஞ்சலாம் வருக. வணக்கம்
2: அகில இந்திய வானொலிக்கு விராட்டு பாண்டியராஜன் மாலை நேரம். வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா. வணக்கம். பீட் சாங் விளையாட ரெடியா இருக்கீங்களா? இதோ உங்களுக்காக. கேட்டீங்களா?
2: கேட்டேமா.
0: ம், செஞ்சு கட்டிருங்க.
2: நன்றிங்க.
0: நல்லாவே. இது எனக்கு எப்படிமா கேட்டது?
1: இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
0: தூங்கி தரோ
1: இணைப்புல. இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்க கேட்டலாம். வணக்கம்.
0: 4:58. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? விளையாட தயாரா இருக்கீங்களா? சரி, உங்களுக்காக
3: கேட்டேன்.
0: அழகா ஒரு தடவை அப்படியே தி ஹாரர் மூவில வர மாதிரி ஒரு சிரிப்பு போடுங்க பாப்போம். இல்ல இல்ல, நீங்க சிரிங்கன்ற அதுல இல்லாம இன்னொரு முறை. அருமை அருமை
1: அருமையா,
0: ரொம்ப சந்தோஷம்.
1: பரவாயில்ல, நிறைவு நேரா வந்து அழகா பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சொல்லிட்டு
0: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் தருவாயும் வந்துட்டது இல்லையா?
1: ஆமா,
0: பீட் பாக்ஸிங் ரொம்ப அருமையா பண்ணாங்க.
1: நிறைவு தருவாய் வந்துட்டு நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா, நானும் பீட் பாக்ஸிங் பண்ணணும். இல்ல என்ன பண்ண சொல்ல,
0: உங்களுக்கு என்ன தொடுதோ அதை பண்ணுங்க. ஏன்
1: அதனால ஒரு பப்பி சவுண்ட் மட்டும் கொடுத்தா
0: கொடுங்க கொடுங்க கொடுங்க கொடுங்க. பப்பி ஆட்டியா கல்லடி வாங்கியிருக்கு போலயே.
1: அப்படிதான் வாங்கின மாதிரி இருக்கு. அடுத்து வந்து மாலை தென்றல் நிகழ்ச்சியும் நம்மளுக்காக காத்துட்டே இருக்கு. 5:02 பாடல்களின் தொகுப்போட வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு பீட் பாக்ஸிங் விளையாடணும் ஆட்டக்காலத்துல நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நீங்க நாங்க ரசிச்ச மாதிரி நிகழ்ச்சியை ரசிச்சிருப்பீங்க நம்பிக்கையோட சொல்லுங்க சுமையா.
0: ஆமா, ரசிச்சிருப்பாங்க. உடனே விமர்சனம் கடிதமும் எழுதி அனுப்பிடுங்க. ஆட்டக்கலம் நிகழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்ட்டு நைட்டு 9 காட்சி விரியும் கடித மலர்கள்ல வந்து அந்த விமர்சன கடிதங்களும் வந்து ஒளிபரப்பாங்க.
1: அதுவும் இல்லாம மதுரை பண்பலை என்ற முகநூல் பக்கத்திலையும் அந்த போஸ்டர் இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டர். அதுக்கு கீழேயும் போய் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம்.
0: அது வந்து வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில வந்து ஒளிபரப்பாகும்
1: அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சியை நன்றி கூறி நிறைவு செய்வது அஜிதா மற்றும்
0: சுமையா. ஒளிபரப்பு
1: அதாவது அழைப்புகள் ஒருங்கிணைப்பு வந்து சிவசங்கர் இன்னைக்கு சூப்பராகவே கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் சந்திக்கலாம் 5:02 மாலை தென்றல் நிகழ்ச்சியில். அதற்கு முன்பாக கேட்டுவிடலாம் மாலை 5 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வந்தே மாதரம் பாடலின் இரண்டு சரணங்களை மட்டும் பாடப்போவதாக காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறை கூறியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே செமி கண்டக்டர், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி அவரது வீர வரலாற்றையும் தியாகத்தையும் இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நியாய விலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட

ரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணையவழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமாரின் கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்றும், காவிரி நடுவர் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் தாதம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மதுரை ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவில் இயங்கி வரும் பல்வேறு தொழில் உற்பத்தி அலகுகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா ஆய்வு செய்தார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸா இந்த மாலை நேர தென்றல் காத்துல களைப்பு தீர கையில டீ அல்லது காஃபி கூடவே கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. செவிக்கு இதம் அளிக்கிற மாதிரி இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். இது மாலை தென்றல். குடும்ப உறவுகளாய் சேர்ந்து கொண்டாடிய திரையிசை பாடல்கள் தானே இந்த நிகழ்ச்சிக்கு முழுக்க நம்ம கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியில் பாடல் தொகுப்புடன் நான் அஜிதா. இதோ முதல் பாடலாக கேட்டலாம் பாட்டுக்கு நான் அடிமை படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில மனோட குரல்ல.

உறவுகள், பாசம், நேசம் அப்படின்னு சொன்னதே நம்ம எல்லாருக்குமே முதல்ல நினைவு வர்றது தாய் தாங்க. அந்த தாயை போற்றும் விதமா ஒரு பாடல் கேட்டு ரசித்தோம். ஆயிரம் உறவுகள் வந்து போனாலும் உங்க கண்ணீரின் ஆழம் புரிந்து அதை துடைக்கும் ஒரு சில உறவுகளே வாழ்வின் உண்மையான சொத்து. அப்படி ஒரு சிலருக்கு தான் அந்த பாட்டி தாத்தாவோட அன்பு கிடைக்கும் இல்லையா? அப்படி பாட்டியோட அன்பு சொல்ற விதமா அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்கு. இளையராஜாவோட இசையில, வைரமுத்துவோட வரிகள்ல, கே ஜே யேசுதாஸோட குரல்ல, பூவே பூச்சுடவா படத்துல இருந்து.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல். உறவுகள் பத்தி வெளிவந்த தமிழ் திரை இசை பாடல்கள் தாங்க நிகழ்ச்சி முழுக்க இன்னைக்கு கேட்டுட்டே இருக்கோம். ஆண் பிள்ளைகள் கிட்ட அதிகமா அன்பை வெளிப்படுத்தாத, ஆனா பெண் பிள்ளைகள் கிட்ட தன்னோட அன்பை அதிகமாவே வெளிப்படுத்துற உறவுனா அதுதாங்க தந்தை. அப்பான்றவர் குடும்பத்தின் ஒரு அமைதியான தூண்னே சொல்லலாம். தனது தியாகங்களையும் வழிகளையும் வெளியே காட்டிக்காம பிள்ளைகளின் கனவுகளுக்கு சிறகு முளைக்க வைக்கும் ஒரு உன்னதமான உறவுனா அதுதாங்க அப்பா. அப்படியோட தந்தையோட அன்பை சொல்ற மாதிரி பாடல் வந்துட்டே இருக்கு, இதோ கேட்டுடுவாங்க. மௌனகீதங்கள் படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகியோட குரல்ல.

அம்மா அப்பா பாட்டின்னு உறவுகளை கொண்டாடுற விஷயமா இசை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 5:19 மாலை தென்றல். அண்ணன் தம்பி உறவுன்றது வெறும் ரத்தம் பந்தம் மட்டும் இல்லைங்க, அது வாழ்நாள் முழுவதுமான சண்டைகளும் சமாதானங்களும் எந்த காலத்திலும் விட்டு கொடுக்காத அன்பும் நிறைந்த ஒரு ஆழமான உறவு தாங்க. அப்படி அண்ணன் தம்பியோட பாசத்தை கொண்டாட விடமா பாட்டு வந்துட்டே இருக்கு. படிக்காதவன் படத்துல இருந்து இளையராஜாவோட இசையில மலேசியா வாசுதேவனோட குரல்ல.

தம்பி என்னதான் ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டோட முழுமைக்கு உதாரணமாக இருக்கிறது அந்த வீட்டில் ஒரு பெண் பிள்ளை பிறந்தாதாங்க. ஒரு வீட்டில் ரெண்டு பசங்க இருக்காங்க, கடைசியாக ஒரு தங்கச்சி பிறந்தா அந்த தங்கச்சியை அவ்வளோ கொண்டாடுவாங்க. அந்த உறவுன்றது வெறும் உடன்பிறப்பு இல்லைங்க, அண்ணன் அல்லது அக்காவுக்கு வாழ்க்கையில் கிடைத்த இரண்டாவது தாயினே சொல்லலாம். என்னப்பா எப்பயுமே அக்கா தானே ரெண்டாவது தாய் அப்படின்னு சொல்லுவீங்க, நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா தங்கச்சி தான் வந்து அக்காவுக்கோ அண்ணனுக்கோ இரண்டாவது தாயாக இருப்பாங்க. ஒரு குறும்புக்கார ஒரு தோழியாகவும் என்றும் குறையாத செல்லம் பாசம் கொண்ட ஒரு உன்னத உறவாகவும் அக்காவுக்கோ அன்னைக்கோ முதல் குழந்தையாகவும் இருக்க தங்கச்சியை கொண்டாடுற மாதிரி பாடல் வந்துட்டே இருக்கு. சிவப்பு சூரியன் படத்துலேருந்து MS விஸ்வநாதனோட இசையில் வாரியோட வரிகளில் மலேசியா வாசுதேவனோட குரலில்

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் சேடி வந்தது.
2: ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

வீட்டில் அம்மா அப்பா பாட்டி அண்ணன் தம்பி தங்கச்சி இப்படிலாம் இருந்தாலும் அடுத்த கட்ட உறவை நோக்கி நகரும் போது சம்பந்தம் பண்ணுறாங்க. அந்த அண்ணனுக்காக பெண் தேடுறாங்க. அண்ணின்னு ஒரு புது உறவு அந்த குடும்பத்துக்குள்ள வராங்க. அண்ணின்றது அந்த குடும்பத்துக்குள்ள நுழையிற ஒரு புதிய நபர் மட்டும் இல்லை, தோழியா அக்காவா சில நேரங்களில் தாயா மாறி அந்த குடும்பத்தையே ஒருங்கிணைக்கும் அன்பின் முகவரி தாங்க அண்ணி. அப்படி அந்த அண்ணியோட வருகையும் அண்ணன் தம்பியோட பாசத்தையும் இணைந்து சொல்ற மாதிரி பாடல் வந்துட்டே இருக்கு தர்மத்தின் தலைவன் படத்துல இருந்து.

நேரம் 5:35 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மாலை தென்றல். குடும்ப உறவுகளை கொண்டாடும் இசையாய் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல். ஒரு குடும்பத்துக்கு புது உறவு வருது, அது திருமணம்ன்ற உறவு மூலமா வருது. குடும்பத்துல ஒரு விசேஷம் நடந்தா அதை எல்லாரும் சேர்ந்து எப்படி கொண்டு வாடுவாங்க, அந்த உறவை எப்படி வரவேற்பாங்க அப்படின்னு சொல்ற விதமா பாடல் வந்துட்டே இருக்கு. கோபுரங்கள் சாய்வதில்லை படத்துல இருந்து பாடலை பாடியிருக்காங்க தீபன் சக்கரவர்த்தி, மனு, மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் என் சுரேந்தர் ஆகியோர். இளையராஜாவோட இசையில வாலியின் வரிகள்ல கோபுர வாசலில்லை படத்துல இருந்து இது கேட்டலாம்.

அண்ணன் தங்கச்சி அப்புறம் தங்கச்சியோட கணவர் அதாவது மைத்துனன் மச்சா ஆகிய மூவருக்குமான இடையே இருக்க உறவுன்றது குடும்பத்தோட மரியாதையும் பாசத்தையும் வாழ்நாள் முழுமைக்குமான நட்பையும் இணைக்கும் ஒரு சிறந்த உறவுங்க. அண்ணனுக்கும் தங்கச்சியோட கணவருக்கும் ஆரம்பத்துல சில சில தயக்கங்கள் இருந்தாலும் காலப்போக்கில் அதையெல்லாம் மாறி ரெண்டு பேருக்குள்ள மாமா மச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆழமான நட்பும் ஒருவரை ஒருவர் மதிக்கும் மரியாதையும் உருவாகுங்க. அப்படிப்பட்ட உறவை சொல்ற மாதிரி பாடல் வந்துட்டே இருக்கு. பாசப்பறவைகள் திரைப்படத்துல இருந்து இளையராஜாவோட இசையில கங்கை அமரனோட வரிகள்ல கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ராவோட குரல்ல

பாச கீதங்களாய் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். மாலை தென்றல் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரம் 5:46. குடும்பத்துல எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் ஒரு குடும்பத்தை முழுமையடைய செய்யறது ஒரு குட்டி குழந்தையோட வருகை தாங்க. அந்த குட்டி குழந்தையோட வருகையை அணைச்சோடனே எல்லாருமே சேர்ந்து அப்படி கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடுற மாதிரி ஒரு பாடல் தான் வந்துட்டே இருக்கு. சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷோட இசையில, வைரமுத்துவோட வரிகள்ல, பி ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுஷீலாவோட குரல்ல.

ஒரு குழந்தையோட வருகையை குடும்பமே கொண்டாடுனாங்க. அந்த குழந்தை பிறந்த பிறகு அதோட குழந்தையோட முதல் உறவாவும் உரிமையாவும் மாறுறது ஒரு தாய் தாங்க. அப்படி தாய் பாடும் சங்கீதமா எஸ் ஜானகியோட குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு உதிரி பூக்கள் படத்துல இருந்து.

அப்பாவோட அன்பு, பாட்டியோட அரவணைப்பு, உடன் பிறந்தவரோட அஃபெக்ஷன், அம்மாவோட பாசம்னு இன்னைக்கு நிகழ்ச்சி முழுவதும் குடும்ப உறவுகளின் அன்பு அன்பால நாம நனைஞ்சோன்னே சொல்லலாங்க. மாலைத்தண்டல் நிகழ்ச்சியில ஒலித்த எல்லா பாடல்களும் எனக்கு ஆனந்தத்தை தந்துச்சு, அதே மாதிரி உங்களுக்கும் இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் 7 மணிக்கு பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்க வரேன். அதுவரை இணைந்திருங்கள் இசையுடன். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில நிறைவான பாடல் இல்லைன்னா எப்படி? அந்த குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைய அந்த குடும்பமே சேர்ந்து கொண்டாடினா எப்படி இருக்குங்க? அப்படியான பாடல் தான் வந்துட்டே இருக்கு நிறைவான பாடலா, என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு படத்துல இருந்து.

0: இருபது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார திட்டங்களுக்கு போதிய நிதி அளிக்க வேண்டும் என்று தென் மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே செமிகண்டக்டர், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விடுதலைப் போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் வீர வரலாற்றையும் தியாகத்தையும் இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சரின் கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்றும், காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நியாயவிலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம்

0: ஆதம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மதுரை ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவில் இயங்கி வரும் பல்வேறு தொழில் உற்பத்தி அலகுகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு செய்தார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக முன்னேற்பாட்டு பணிகள் மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெஸ்ஸா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் தொடர்வது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் வடுகப்பட்டி தெற்கு வெங்காநல்லூர் வரை தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்குரிய நில உடைமைதாரர்களிடமிருந்து ஆவணங்களை பெற்று கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கும் பொருட்டு நில உடைமைதாரர்களிடமிருந்து நில ஆவணங்களை பெறுவதற்கான சிறப்பு முகாம் கிராம நிர்வாக அலுவலகங்களில் நடைபெறவுள்ளது. அவ்வரிசையில் நாளை பிள்ளையார்குளம் கிராமத்திலும், 25ஆம் தேதி இம்மாதம் குன்னூர் கிராமத்திலும், இம்மாதம் 27ஆம் தேதி விழுப்பனூர் கிராமத்திலும் நடைபெறவுள்ளது. ஆகவே தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கான உரிமை குறித்த ஆவணங்களை இதுவரை சமர்ப்பிக்காத நில உடைமைதாரர்கள் முகாம்களில் கலந்து கொண்டு ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தொகுதி 2-2A TNPSC குரூப் 2-2A தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது. விருப்பமுள்ள தேர்வர்கள் பங்கேற்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் studycirclevnr@gmail.com மீண்டும் ஒருமுறை studycirclevnr@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தை நேரடியாக அணுகி தங்களது விருப்பத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். குடியரசு தினம் 2027 முன்னிட்டு பத்ம விருதுக்கு விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பம் செய்ய விருப்பம் நபர்கள் ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளமான awards.gov.in மீண்டும் ஒருமுறை awards.gov.in என்ற இணையதளம் வழியாக ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். பத்ம விருதுகளுக்கு இணையவழி விண்ணப்பத்திற்கான கடைசி தேதி இம்மாதம் 31ஆம் தேதி. செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பெறப்பட்ட செய்திகளை இதுவரை சேவை செய்திகள் நிகழ்ச்சியில் கேட்டீர்கள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: இனிதே ஆரம்பமாவது விளக்கேற்றும் வேளை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் தொடர்வது விளக்கேற்றும் வேளை.

0: இதி ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சார்ய ஸ்ரீமத் சங்கர பகவத் பாதாச்சார்ய விரசிதம் ஸ்ரீ பாண்டுரங்காஷ்டகம்.
1: நேரம் 6:20 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேளை.

0: நீங்க கேட்டு ரசித்தது விளக்கேற்றும் வேளை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸின் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். நேரம் 6:25. 6:30 அந்திப்பூக்கள் கேட்கலாம். 7 பாட்டு ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம், தானிய சேமிப்பு குறித்து மதுரை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வேளாண் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் உஷா ராணி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியவை கேட்கலாம். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், தொடர்ந்து 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகஹெட்ஸ் ஒலிபரப்பு நிறைவு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 11:59 இரவு 12 முதல் காலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 மெகஹெட்ஸில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். இதுவரை நீங்க கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் தினமும் காலை 6:55 சுட்டி குழந்தைகளின் மழலை பேச்சுக்களை கேட்க ரசிக்க பூந்தளிர். உங்க ஃபேவரட் ப்ரோக்ராம கேட்க மறக்காதீங்க.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்காக காலையிலேருந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்ணுறீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோவில் கேட்டேன், நிறையா ஆரோக்கியம் பற்றி பேசுனாங்க, உடல்நலம் பற்றி பேசுனாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாகிடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன்க்கா.
2: ஓவராக ரிஸ்க் எடுத்துட்டுருக்குங்க.
3: ரிஸ்க் எடுக்கிறலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க
3: வேண்டியதானே. கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.
6: உன்னாலே உன்னாலே விண்ணாள சென்றேனே.
1: இனிதே ஆரம்பமாவது அந்திப்பூக்கள். வணக்கம் நண்பர்களே, அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில உங்களுடன் சுமையா. இசைக்கும் முதல் பாடல் வணக்கம் சென்னை திரைப்படத்திற்காக.

அனிருத் இசையில பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:33. அந்திப்பொக்கல் இசைக்கும் அடுத்த பாடல் பிச்சைக்காரன் திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனி இசையோடு.

நேரம் 6:42. அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் இசைக்கும் அடுத்த பாடல் ஜிப்சி திரைப்படத்திற்காக சித்தார்த் மற்றும் சந்தோஷ் நாராயணன் இசையில் குரலில் கேட்கலாம்.

0: அடுத்த நிகழ்ச்சியாக காத்துக்கிட்டே இருக்கு பாட்டு இது ஹிட்டு. புதுப்பட பாடல்களை கேட்கலாம் பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில். அதனை தொடர்ந்து 8:05 உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு பட்டாமூச்சிகள். பட்டாமூச்சிகள்ல பேச அழைக்கலாம் 25 30 170 25 30 171 அகையன்களை தொட்டு 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன். சுட்டி குழந்தைகளுக்காக காத்துக்கிட்டே இருக்கு பட்டாம்பூச்சிகள்.
1: ஹாய், நான் உங்க இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் பேசுறேன். மதுரை FM Rainbow 103.3 கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட சேர்ந்து நானும் கேக்குறேன்.

6:55 இதுவரை கேட்டு ரசித்தது அந்திப்புக்கள். அந்திப்புக்கள் நிகழ்ச்சியில் இசைக்கும் நிறைவான பாடல் விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திற்காக, இதோ உங்களுக்காக காற்றலைகளில்.

0: நீங்க கேட்டு ரசித்தது அந்தி பூக்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேயர்களே.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேன், லைட், டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
5: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
4: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே.
5: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
4: குறை சொல்லலம்மா, இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்த நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
5: அக்கறையுடன்
4: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
6: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இனிதே ஆரம்பமாவது பாட்டு இது ஹிட். பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில பாட்டுகளை வழங்க காத்துக்கிட்டே இருப்பது சுமையா. நேரம் 7:01. இசைக்கும் முதல் பாடல் ஜோக்கர் திரைப்படத்திலிருந்து.

7:05 மற்றும் ரமேஷ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸில் பாட்டு இது ஹிட்டு.

நேரம் 7:14 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட்டு. இசைக்கும் அடுத்த பாடல் ராவண கூட்டம் திரைப்படத்திற்காக.

சாமி ஒண்ணு. சூப்பரான மெலடி பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல. இது பாட்டு, இது ஹிட். நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாட்டு ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில கல்வன் படத்துல இருந்து.

கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் புத்தம் புது திரையிசை பாடல்களின் தொகுப்பாக பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் டி இமானோட இசையில எதற்கும் துணிந்தவன் படத்துல இருந்து பிரதீப் குமார் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் ஆகியோரோட குரல்ல.

நேரம் இரவு 7:30 ஆகிட்டு இருக்க இந்த நேரத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் பாட்டு இது ஹிட். லேட்டஸ்டான சாட் பஸ்டர் ஹிட்ஸா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம நிகழ்ச்சியில கேட்க போற அடுத்த பாட்டை பாடியிருக்காங்க பரத் சங்கர். எழுதியிருக்காரு அறிவு, பாடல் கேட்டுலாம் மண்டேலா படத்துல இருந்து.

சத்யபிரகாஷ் மற்றும் ரோஷினியோட குரல்ல பாடல் கீடரிஷ்டம் இஸ்பீட் ராஜாவும் இதயராணியும் படத்துல இருந்து சிவாங்கி கிருஷ்ணகுமார் பாடலை எழுதியிருக்காரு மோகன் ராஜன். பாடல் கேட்டலாம் லவ் மேரேஜ் படத்துல இருந்து.

மால்வி சுந்தரேஷனோட குரல்ல பாடல் கேட்டு ரசிச்சோம். யாதும் ஊரே யாவழும் கேடி திரைப்படத்துல இருந்து நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாட்டு சித்து குமாரோட இசையில தீரா காதல் படத்திலிருந்து.

நேரம் 7:55 கேட்டு ரசிச்ச பாட்டு மகாராஜா படத்துல இருந்து. பாட்டு இது ஹிட் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில நாம கேட்க போற நிறைவான பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு சந்தோஷ் தயாநிதி. பம்பா பாக்கியா மற்றும் ஸ்வாகதா கிருஷ்ணனோட குரல்ல பாடல் கேட்டலாம் பார்ட்னர் படத்துல இருந்து.

பெறுகிறது இன்றைய பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில கேட்டு ரசித்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா நிலையான வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் தொடர்பான மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவின் கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகளை நட்டு வனப்பகுதியை விரிவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் 31வது தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய திரு அமித்ஷா, செயற்கையின் நுண்ணறிவு தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி, தொழில் வளர்ச்சி, வேளாண்மை, இலக்கியம் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்கள் சிறப்பாக பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். தென் மாநிலங்களின் கல்வி வளர்ச்சி, திறன்மிக்க பணியாளர்கள், தொழில்துறை நிபுணர்கள் நாட்டின் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், வருவாய் பெருக்கம் உள்ளிட்டவற்றில் தென் மாநில அரசுகளும் மக்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென் மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை திட்டம் இரு மாநிலங்களுக்குமே பயன் தரும் என்று கூறினார். இதனிடையே பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்துள்ள கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்று கூறியுள்ளார். காவிரி நடுவர்மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் அவரது பேட்டி அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாகவோ மேகதாது அணை கட்டுவது தொடர்பாகவோ கர்நாடக முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று தமிழகம் எவ்வித பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். காவிரி நீர் பகிர்வு, மேகதாது அணை ஆகியவை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்குகளை விரைவாகவும் திறமையாகவும் நடத்தி மாநிலத்தின் உரிமைகளை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொசுமியுடனான பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். ஜப்பானில் இயற்கை பேரிடரின் போது அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா உதவி அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையேயான தூதரக உறவுகளின் 75வது ஆண்டு விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாநாட்டின் போது இந்தியா ஜப்பான் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தானது.

0: நுகர்வோர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய சோதனை மைய சீரமைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தர நிர்ணயத்திற்கான நவீன முறைகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். விடுதலைப் போராட்ட இயக்கத்தின் தொடக்க காலத்தில் தாய்நாட்டிற்காகவும் சமூகத்திற்காகவும் தமது இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் அவரது வரலாற்றை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களில் பல பேருந்து சேவைகளை நிறுத்துவதற்கு மாநில அரசு திட்டமிட்டு வருவது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விழுப்புரம் அரசு போக்குவரத்துக் கழக கூட்டத்தில் டீசல் செலவை குறைத்து வருவாயை உயர்த்தும் நோக்கில் 136 பேருந்து சேவைகள் குறைக்கப்பட்டு விட்டதாக கூறியுள்ளார். அரசு போக்குவரத்தை வணிகமாக கருதாமல் மக்களின் அடிப்படை உரிமையாக கருதி பேருந்து சேவைகளை ரத்து செய்யும் முடிவை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாத ஆண்டு பெருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் திருப்பூர் அணி வெற்றி பெற்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி 17.4 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம் சுட்டிகளே. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல சூப்பரா ஸ்டார்ட் ஆகுது பட்டாம்பூச்சிகள். சுட்டை குழந்தைகளுடைய நிகழ்ச்சியாக தான் வலம் வரப்போகுது பட்டாம்பூச்சிகள். நீங்களும் பேச அழைக்கலாம். 25 30 170 25 30 171 ஆகிய எண்களை தொட்டு 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன். இப்ப பேச காத்துக்கிட்டே இருக்க சுட்டி யார் எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்? வருக, வணக்கம்.
2: ஹலோ, நான் குளமங்கலத்திலிருந்து சரவணன் பேசுறேன்.
1: சரவணன், குளமங்கலத்திலிருந்து பேசுறீங்களா? சரி, என்ன படிக்கிறீங்க? ஏழாம் வகுப்பு. வானொலியை கேட்டுக்கிட்டே பேசுறீங்களா?
2: இல்ல, கொஞ்சம் பக்கத்து தூரத்துல தான் இருக்கு.
1: சரி, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
2: எனக்கு கண்டு கொண்டேன் படத்துல இருந்து இதயம் ஒரு கண்ணாடி பாட்டு.
1: அந்த படத்துல அந்த பாடல் இருக்கிறதா? இருக்குதா அந்த படத்துல?
2: இருக்கு.
1: அப்படியா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அது? சரி, இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஷேர் பண்ண போறீங்க?
2: குரு பிரம்மா.
1: என்னது?
2: குரு பிரம்மா.
1: சொல்லுங்க, கேப்போம்.
2: குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக, சரஸ்வதி நமஸ்துப்யம், வரதே காமரூபிணி, வித்யாரம்பம், கரிஷ்டாமி, சித்தேர் பௌர்மே சதா, ஞானானந்த மயந்தேவம், நிர்மல படிகாக்குதலின் ஆதாரம், சர்வ வித்யான ஸ்ரீ அயக்ரீவம், பாஸ்மயே அசாத்திய சாதக சுவாமிய அசாத்தியம், தவிம்பதர் ஸ்ரீராமதூதர், கிருபா சிந்து, மஸ்காரியம் பாதே பிரபு, மாணிக்க வீணா, போலாலிந்தி, மதாலசா, மஞ்சுளர், பாக்கிலாசா, மாயேந்திர நீரதுதி, கோமலாங்கி, மாதங்க கன்யா, மலசா சுவாமி.
1: அந்த பாடல் அந்த படத்துல இல்ல,

0: இல்லையா?
1: இல்ல. சரி, வேற பாடல் கொடுத்துடலாமா? சரி, உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாம். நீங்க பேசினதுக்கு ரொம்ப நன்றி. இது 8 மணி 8 நிமிடத்தில்.

0: மணி 10 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள். பேச காத்துக் கொண்டிருக்கும் அடுத்த சுட்டி வருக. வணக்கம். வணக்கம், இனிப்புலதான் இருக்கீங்க. வணக்கம்
1: மேடம். அந்த பையன் கேட்டது வந்து
0: ஐயா. சரிங்க, அந்த பாடல் அடுத்த முறை கொடுக்கலாம். நன்றிங்க இணைப்பில் இணைந்ததற்கு. 25 30 170 25 30 171 ஆகிய எண்களை தொட்டு அழைக்கலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன்.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில். இது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகளில் பங்கு பெற அழைக்கலாம். 25 30 170 25 30 171 ஆகிய எண்களை தொட்டு 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன். பேச காத்துக் கொண்டிருக்கும் சுட்டி வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: ஷேர் பண்ண போறீங்க? சொல்லுங்க கேப்போம்.
1: அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகத்தை உலகு பொருள் அகரமே எழுத்திற்கு தொடக்கம். அது போல ஆதி பகவான் உலகத்திற்கே தொடக்கம். இரண்டாவது குரல் சொல்றேன். அகரம் இது தீனார் சுத்தப்பொன் உள்ளாரும் ஆறாது நாகினார் சுத்தவிடு பொருள் தீனார் சுத்தப்பொன் புறத்தை விடு இருந்தாலும் உள்ளே அறிவிடும் ஆனால் தீனால் சொல் குறி சுடுபடு என்றும் ஆறாது.
0: இது என்ன ஸ்கூல் பாடத்துல இருக்கா, படிச்சிருக்கீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. நீங்க விரும்பிய பாடல் இதோ.

0: 8:17 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள்ல பங்கேற்க அழைக்க வேண்டிய எல்லாம் ஒரு சுட்டி கூப்பிட்டுருக்காங்க. யார் எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம்? வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து. நீங்க பேசுங்க, பயப்படாம பேசுங்க. உங்க பேர் என்னது? என்னது? சித்தி கர்ஷ்மான். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? சரி, பெரிய படிப்பு தான் படிக்கிறீங்க. என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: விஜய் பாட்டு.
0: விஜய் பாட்டு தான் வேணுமா? சரி, கொடுத்துடலாம். நீங்க இன்னைக்கு எங்களுக்காக என்ன ரைம் சொல்றீங்களா, ஸ்டோரி சொல்றீங்களா, என்ன சொல்ல போறீங்க? இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஷேர் பண்ண போறீங்க? உங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கேன், பயப்படாம பேசுங்க. என்னது சொல்லுங்க கேப்போம்.

சவுண்டா சொல்லுங்க. அவ்வளவுதானா? இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? யார் சொல்லி கொடுத்தாங்க? சரி, அடுத்த டைம் பேசும்போது பயப்படாம பேசணும், சரிங்களா? ஓகே. சரி, உங்களுக்கான பாட்டு கொடுத்துடலாமா? சரி, உங்களுக்கு தேங்க்யூ, நீங்க நல்லா பேசுனீங்க. சரி, உங்களுடைய விருப்ப பாடல் இதோ.

0: நேரம் 8:24. அடுத்து பேச காத்துக்கொண்டிருக்கும் சுட்டி வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? யாழினி, பயப்படாம பேசுங்க. என்ன பாட்டு கொடுக்கலாம்? சரி, உங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துடலாம், நீங்க தயங்காம பேசணும். சரிங்களா? எங்க இருந்து பேசுறீங்க யாழினி? எங்க இருந்து? சரி, பாடுங்க.
1: குரங்கு கடிக்கு போனதான் வாங்கி ஊஞ்சலாட போனதான் வந்து பார்த்த நன்றி கடைக்கு நாள் வழிந்ததாம்.
0: அடடடடடா, யார் சொல்லி கொடுத்துருக்காங்க? யார் சொல்லி கொடுத்தாங்க பாப்பாக்கு? சரி, உங்க பக்கத்துல நின்று உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது யாரு? சரி, அம்மாக்காண்டி ஒரு பாடல் இப்ப பாப்பா கொடுத்துடலாம். அடுத்த முறை பேசும்போது தைரியமா பேசி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு வாங்கிக்கிறணும், சரிங்களா? சரிம்மா, பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நேரமும் குறைவா இருக்கு. 8:25. இதுவரை நீங்க கேட்டு ரசித்தது பட்டாம்பூச்சிகள்.

0: இதுவரை நீங்க கேட்டு ரசித்தது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில பேசின பேச முயற்சி செய்து கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:30. தொடர்வது
3: ஆகாஷ்வாணி. மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உழவர் உலகம்.

0: இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் தானிய சேமிப்பு குறித்து மதுரை வேளாண் பூச்சியியல் துறை இணைப் பேராசிரியர் முனைவர் உஷாராணி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இப்ப வந்து நம்ம தானியங்களை வந்து சேமிக்கிறோம். இந்த தானியங்களை வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். சப்போஸ் வந்து வீட்டில் வந்து நம்ம சமையலறையிலே வச்சுக்கோங்களேன், இப்போ அரிசி வச்சுருப்போம், பருப்பு வச்சுருப்போம், அதே போல் வந்து மஞ்சள், இதே மாதிரி வந்து பலசரக்கு ஜாமான்கள் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். அப்படியே வந்து நம்ம வச்சுருக்கப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அளவுகள் தான் வீட்டளவில் நம்ம வச்சுருக்கோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என்ன செய்யும் பூச்சிகள், இப்போ நம்ம ஒரு மாதம் அப்படிலாம் நம்ம பார்க்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூச்சிகள் வந்து ரொம்ப வந்து பெருகிடும். இதே மாதிரி தான் நிறைய வந்து விவசாயிகள்லாம் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய தானியங்களை அல்ல விதைகளெல்லாம் பார்த்து என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, சேகரித்து வைப்பாங்க. அப்படி சேமித்து வைக்கிறப்ப வந்து என்ன செய்யணும்னா அதுலேயும் வந்து நிறைய வந்து பூச்சிகள் பிரச்சனை, முக்கியமாக வந்து எலி பிரச்சனை, இப்படிலாம் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ரொம்ப வந்து வரும். இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுருக்கமாக வந்து பேசுகிறேன். இப்போ வந்து தானியங்களை தாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டிலையோ அல்லது நம்மளுடைய குடோன்லேயோ விதைகளை வந்து நம்ம வந்து சேமித்து வைக்கிறோம். அப்போ சேமித்து வைக்கிறப்ப அதில் வந்து நிறைய வந்து இழப்புகள் வந்து ஏற்படும். அந்த இழப்புகள் வந்து ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா என்னென்னா பூச்சிகள். அந்த பூச்சிகளில் வந்து என்ன வரணும்னா எலிகளுடைய தொல்லைகள் இதுவும் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விதைகளோ இருக்குது, இப்போ வந்து உளுந்தோ ஆல்ட்டா பாசி பெயரோ ஆல்ட்டா வந்து நெல்லோ இதெல்லாம் இருக்கிறப்ப நம்ம அதை சேமித்து வைக்கிறப்ப என்ன செய்யணும், நம்ம அதை வந்து முறையாக வந்து நல்ல காய போட்டு அது வந்து ஈரப்பதம் இல்லாத மாதிரி ரொம்ப வந்து ஈரப்பதத்தோட வச்சோம்னா அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு பூச்சிகளுடைய பெருக்கமோ அல்லட்டா அதில் வந்து அந்த பூஞ்சானங்களுடைய பெருக்கமோ ரொம்ப அதிகமாக வரும். இப்போ பூச்சிகள்னு எடுத்துட்டுக்கோங்களேன், அது வந்து எங்கேருந்து வருது எப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இப்போ வந்து பயிர் வகை பயிர்களை பற்றி நான் வந்து பேசுகிறேன். இந்த பயிர் வகை பயிர்

0: வச்சுக்கோங்களேன், இந்த பயிர் வகை பயிர்களில் எப்படி வரும்? இந்த பயிர் வகை பயிர்களுக்கே தாக்கக்கூடியது முக்கியமானது எதுன்னா பயிர் வண்டு. இந்த பயிர் வண்டு வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த பயிர் வண்டு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, நீங்க இப்போ உளுந்தோ பாசி பயிரோ போட்டிருக்கீங்க, துவரம் பருப்போ போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அறுவடை சமயத்துல பயிர் வந்து முதிர்ச்சி அடையும் பாருங்களேன், காய் பிடிக்கும் பாருங்களேன், அப்பயே ஆரம்பிச்சிடும், அது பிரச்சனை. அதை வந்து நம்ம வந்து சரியா பார்க்காட்டி அப்ப வந்து என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, அதுல இருந்து ஆரம்பிக்க கூடியது சிறிது சிறிதா நம்ம வந்து அப்புறம் களத்துல அடைப்போம், களத்துல அடைச்சு மூட்டையில வரும். அந்த மூட்டையில இருந்து நம்ம கண்டுக்கிறாம விட்டுட்டோம், அப்ப வந்து என்ன ஆகும்? ஒரு மாசமோ அடுத்த ரெண்டு மாசமோ அதுக்குள்ள என்ன செய்யும்னு பார்த்துட்டீங்கன்னா, எல்லா பயிர் வண்டுகளும் அந்த நம்ம சேமிக்கக்கூடிய அந்த மூட்டைகள்ல நல்லா இனப்பெருக்கம் செஞ்சு என்ன ஆகும், உளுந்தும் இருக்காது பாசி பயிரும் இருக்காது, எல்லாமே என்ன ஆகும்னா மாவு மாவா வந்து ஆயிரும். ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு 100 கிலோ வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து குறைஞ்சது வந்து ஒரு 10 கிலோ அளவுக்காவது என்ன ஆகும், ஃபுல்லா வந்து எல்லாத்துலயுமே வந்து என்ன ஆகும், இந்த பயிர் வகை பண்டுகளுடைய அந்த முட்டைகள் வந்துடும். சில இடங்கள்ல வந்து ஓட்டைகள் போட்டுரும், சிலது பாத்தீங்கன்னா அது ஸ்மெல் வந்து ஏத்துக்கிற முடியாத மாதிரி இருக்கும், சிலது வந்து என்ன செய்யும் அப்படியே வந்து நல்லா வந்து மாவு மாவா அப்படியே வந்து பண்ணிடும். அதனால அந்த பூச்சிகளுடைய தொல்லைகள் வந்து இல்லாம வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத நம்ம வந்து செய்யணும். பழங்காலத்துலலாம் ஆள்கிட்ட நம்மளுடைய பாட்டி தாத்தாக்கள் இவங்கெல்லாம் வந்து காலத்துல வந்து என்ன செய்வாங்க, வீடுகள்லயே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நெல்லை சேகரிக்கணும், நெல்லை சேகரிக்கணும்னா முதலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குதிர் இருக்கும், அல்ட்டா வந்து வீட்டுடைய ஒரு மூலையிலேயே வந்து என்ன ஆகும், ஒரு சின்ன துவாரம் மட்டும்தான் இருக்கும், மேலிருந்து என்ன செய்வாங்கன்னா நெல் இதெல்லாம் கொட்டி அங்க வந்து பாதுகாப்பா வந்து ஒரு இடங்கள்ல வந்து சேகரிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப பயிர் வகை பயிர்கள்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பா வந்து என்னது இந்த நம்ம துவரம் பருப்பு இதெல்லாம் வச்சிருந்தா அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா நல்லா வந்து செம்மண் பூசி வைப்பாங்க. சப்போஸ் வந்து இப்ப வந்து துவரம் பருப்புன்னு வச்சுக்கோங்களேன், துவரம் பருப்பு போடுறப்ப நல்லா வந்து ஒரு இந்த கூடையில வந்து எடுத்துக்கிடுவாங்க, அந்த பஞ்சார கூடை மாதிரி ஒரு கூடையில எடுத்துட்டு அந்த கூடையை வந்து நல்லா மெழுகிடுவாங்க, நல்லா மெழுகி அதை காய வச்சுட்டு அடிப்புறமா வந்து அதாவது வந்து ஒரு அடுக்கு வந்து மணல் நல்லா சளிச்ச மணல் போட்டுருவாங்க, அதுக்கு மேல வந்து என்ன பண்ணுவாங்க துவரம் பருப்பு போடுவாங்க, அதுக்கடுத்து திருப்பி வந்து ஒரு மணல் போடுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த பூச்சிகள் வந்து என்ன செய்யாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது, அதனால பூச்சிகள் எல்லாமே என்ன ஆகும்னா அது வந்து சுவாசிக்க முடியாமல் வந்து இறந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் செய்வாங்க, அல்லாட்டினா வந்து நல்லா வந்து அந்த செம்மண் இருக்குல்ல செம்மண்ணையும் கலந்து அதையும் வந்து பூசி வந்து வைப்பாங்க. அதை வந்து சிலதுல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, எண்ணெய்களை வந்து வேப்ப எண்ணெயோ அல்லாட்டினா வந்து நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் கூட அல்லாட்ட புங்க எண்ணெய் இதெல்லாம் வந்து லைட்டா வந்து கலந்து இதையும் கூட கலந்து வைக்கிறாங்க. சில இடங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா, வேப்ப இலை புங்க இலை இதெல்லாம் நல்லா காய வச்சுட்டு அந்த காய்ஞ்ச இலைகள்ல வந்து நம்ம சேமிக்கக்கூடிய அந்த தானியங்கள் மேல வந்து போட்டு வைக்கிறாங்க. அப்படி இல்லையா, சிலவங்க வந்து மூட்டைக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன வந்து ஒரு பவுச் மாதிரி பண்ணி அந்த பவுச்சுக்குள்ள வந்து நிறைய வந்து ஏதோ வந்து வசம்பு பவுடரோ இப்படி வந்து வைப்பாங்க. இப்படியும் வச்சு வைக்கிறனால என்ன ஆகும்னு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த தானியங்கள் இருக்குல்ல இந்த தானியங்கள் எல்லாமே கெட்டு போகாதவாறு பழங்காலத்துல எல்லாமே அப்படியே வந்து செஞ்சுட்டே வந்துருக்காங்க. இதையும் கூட சின்ன வந்து சில இடங்கள்ல வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா கடைபிடிச்சிட்டு இருக்காங்க.
1: ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.

0: தானிய சேமிப்பு குறித்து மதுரை வேளாண் பூச்சியியல் துறை இணைப் பேராசிரியர் முனைவர் உஷாராணி அவர்கள் தரும் தகவல்கள் இதோ தொடர்கிறது.
1: இந்த பயிர் வகை வண்டுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து கூட என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வந்து ஸ்வீட் ஃப்ளாக் ஆயில், அதாவது வந்து இந்த வசம்பு கரைசல், இது கூட வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த எண்ணெயை உபயோகித்து நல்லா கோட் பண்ணி வைக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த பயிர் வகை பண்டுகளுடைய தாக்கங்கள் இல்லாமல் நம்ம அந்த பயிர்களை வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட நம்ம வந்து என்ன செய்ய முடியும்னா சேகரிக்க முடியும். இப்படி கூட வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னா வைக்கலாம். அப்படியும் இல்லாட்டினா இப்போ வந்து என்ன செய்யலான்றதுக்கு வழிமுறைகளும் இருக்குது. சப்போஸ் வந்து நம்ம வந்து வீட்டிலையே நீங்கள் வந்து வாங்குறீங்க, அப்போ வீட்டில் வாங்கக்கூடிய ஒரு 10 கிலோ அரிசி, ஒரு 15 கிலோ அரிசி கூட இருக்குதுன்னு பாருங்களேன். அந்த வரிசையில் வந்து நம்ம வந்து எடுத்து பாருங்கள். முக்கியமாக அந்த ஜீரஜம்

அந்த பாஸ்மதி ரைஸு இந்த இதுலலாம் பாக்குறப்ப உள்ள வந்து சின்ன சின்னதா ஒரு சிவப்பு கலர்ல வந்து வண்டு வந்து என்ன செய்யும், இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த வண்டுகளுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, குழாய் வடிவ பொறி அப்படின்னு இருக்கு. ஒன்றும் இல்லை, இது வந்து பொறினா நீங்கள் வந்து ரொம்ப வந்து பயந்துக்க வேண்டாம். ஒன்று இந்த குழாய் வடிவ பொறி அப்படின்றது ஒரு குழாய் மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே வந்து என்ன இருக்குன்னா, ஒரு ஃபுனல் வந்து சறுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த குழாயில் வந்து ரெண்டு இது இருக்கும், அதாவது வந்து குழாய் வந்து வெளிப்புறம் உள்புறம் இருக்கும். அந்த வெளிப்புறத்தில் வந்து என்ன இருக்கும்னா, நிறைய ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகள் வந்து என்னென்னா,

0: இறக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த குழாயில் வந்து ரெண்டு இது இருக்கும், அதாவது வந்து குழாய் வந்து வெளிப்புறம் உள்புறம் இருக்கும். அந்த வெளிப்புறத்தில் வந்து என்ன இருக்கும்னா நிறைய ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகள் வந்து என்னென்னா பூச்சிகள் இருக்கு பாருங்களேன், அந்த பூச்சிகளுடைய வடிவமைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஓட்டைகள் இருக்கும். 10 கிலோ அரிசியோ 15 கிலோ அரிசியோ இருக்குன்னா அதில் வந்து இந்த குழாய் வடிவ பொறியை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னா குத்தி வச்சுக்கலாம். குத்தி வைக்கிறப்ப என்ன செய்யும், அந்த பூச்சிகள் இருக்குங்களா அந்த பூச்சிகள் என்ன செய்யும், பூச்சிகளுக்கு என்ன தேவைப்படும்னா அது வந்து ஒரு வந்து காத்தோட்டம் வந்து தேவைப்படும். அப்போ வந்து அந்த ஓட்டை வழியாக வரக்கூடிய அந்த பூச்சிகள் கீழே தான் நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த குழாய் வடிவத்தில் புனல் வடிவத்தில் ஒரு வந்து ஒரு அமைப்பு இருக்கும்னு சொன்னேன்ங்களே, அந்த அமைப்பில் வந்து ஃபுல்லாக வந்து கலெக்ட் ஆயிரும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ எடுத்து அதை வந்து எடுத்து வந்து சும்மா வந்து நம்ம வந்து எடுத்து விழக்கூடிய அந்த பூச்சிகளை நம்ம எடுத்து வந்து நம்ம வந்து அப்புறப்படுத்திடலாம். இது ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். இப்போ நிறைய பேர் நம்ம வந்து இந்த கண்காட்சி இதுக்கெல்லாம் போகிறோம், இந்த கண்காட்சி இதுலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருட்கள் உபயோகப்படுத்த பொருட்கள் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிபிஷனில் போட்டிருப்பாங்க, அதுலலாம் இந்த வந்து குழாய் வடிவ பொறி வந்து கிடைக்குது. இதை வாங்கி உபயோகிச்சிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம அரிசிகளை வந்து நம்ம வந்து அந்த பூச்சிகள் தொல்லைகள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இயற்கை முறையிலே பூச்சிகளை வந்து அதை பிடிச்சு வந்து நம்ம வந்து அழிக்கலாம். இதையும் செய்யலாம். இதே மாதிரி வந்து பயிர் வகை பயிர்களுக்கும் கூட வந்து பொறிகள் இருக்கு. தட்டை வடிவ பொறி அப்படின்னு சொல்லி பேர். ஒரு கிண்ண மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே தான் வந்து என்ன செய்யறோம் ஓட்டை ஓட்டையாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த பயிர் வண்டுகள்லாம் எங்கே நடமாடும், இது வந்து நான் ஒரு சின்ன அளவில் சேமிக்கிறதுக்கு பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாசி பயிரோ உளுந்தோ இருந்துச்சுன்னா அதில் வந்து இதே மாதிரி வந்து அந்த பொறிகளை வந்து வைக்கலாம். வைக்கிறப்ப இந்த பயிர் வகை வண்டுகள் வந்து மோஸ்ட்லி வந்து எங்கே நடமாடும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அந்த நம்ம பாத்திரம் இருக்கலைங்க, பாத்திரத்தில் மேல்புறத்தில் தான் ஊறிட்டுருக்கும். குழாய் வடிவத்தில் அல்லாட்டினா வந்து இதே மாதிரி தட்டையாக இருக்கக்கூடிய அந்த பொறிகளை வைக்கிறப்ப அந்த மேற்புறம் நடமாடக்கூடிய அந்த பயிர் வகை வண்டுகளை வந்து ஈஸியாக வந்து உள்ளே வந்து விழுந்துடும். இதில் வந்து எந்த விதமான கெமிக்கலோ எதுவோ கிடையாது. மேலே இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகளில் அந்த பூச்சிகளுடைய நடமாட்டத்தை நம்ம வந்து நம்ம சொன்ன கண்காணித்து அதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அந்த ஓட்டைக்குள்ளே வந்து விழுக வச்சு அதை வந்து கீழே வந்து நம்ம அதை சேகரித்து நம்ம வந்து அப்புறப்படுத்திடலாம். இப்படி வந்து சின்ன சின்ன முறைகள் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறப்ப பூச்சி நோய் தொல்லைகள் வந்து இல்லாமல் பார்க்கலாம். அந்த ரவையோ அரிசியோ கோதுமை இருக்கிறப்ப என்ன செய்யறாங்கன்னா நிறைய பேர் வந்து அதை எடுத்து வந்து வெளியே காய வைக்கிறாங்க. காய வச்சுட்டு திருப்பி வந்து அந்த வெயிலில் உலர்த்துறப்ப உள்ள இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் எல்லாம் சாகும். இப்போ வந்து அரிசி மாவோ கோதுமை மாவுன்னா என்ன செய்யறாங்கன்னா வீட்டில் வந்து நல்லா சலிச்சு வந்து உபயோகிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள். இதே வந்து நீங்கள் வந்து பெரிய பெரிய குடோன்லலாம் நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். அப்போ வந்து குடோனில் வந்து நிறைய சில சில வகையான பூச்சிகள் வந்து பறந்துட்டுருக்கும். அதாவது வந்து சின்ன சின்னதாக பட்டாம்பூச்சிகள் அட்டை மாத்து பூச்சிகளை வந்து அந்து பூச்சிகள் வந்து பறந்துட்டுருக்கும். அதை வந்து நம்ம வந்து கவர்ந்து இழுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா ஒவ்வொரு குடோன்லேயும் முக்கியமாக வந்து ஒரு வந்து விளக்குப்பொறி, அதாவது வந்து யூவியில் புற ஊதா அந்த ஒளிக்கதிர் இருக்கக்கூடிய அந்த வந்து விளக்குப்பொறியை ஒன்று வைக்கும். இது வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா அந்த குடோன்ல வந்து இருக்கக்கூடிய அந்த ஜன்னல்கள் இருந்துச்சுன்னா அந்த ஜன்னல்கள் எல்லாத்தையுமே கரெக்டா வந்து வலைப்பின்னல் இருக்கிற மாதிரி இருக்கணும், அதுவும் முக்கியமானது. இன்னொரு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எலி தொல்லைகள் இருக்கும், அதுக்கு வந்து எலிகளை பிடிக்கக்கூடிய அந்த பொறிகளை வந்து நம்ம வந்து எலிகள்லாம் பார்த்தீங்கன்னா குறுக்கு நெருக்கம் இப்படிலாம் ஓடிட்டு இருக்காது, எந்த பகுதி வருதோ அந்த பகுதியிலே தான் போயிட்டு இருக்கும். அப்போ அந்த பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன செய்யலாம்னா அந்த எலி பொறிகளை வந்து வைக்கலாம். இப்படி வெளி பொறிகளை வந்து வைக்கிறப்ப எலிகள்னால ஏற்படக்கூடிய அந்த சேதங்களையும் நம்ம வந்து என்ன செய்யலாம்னா தவிர்க்கலாம். எப்பயுமே குடோன்லலாம் நம்ம வந்து இந்த சாக்குகள் இதெல்லாம் அடுக்கும் பொழுது நம்ம வந்து நேராக தரைகளில் அடுக்காமல் அதில் வந்து என்ன செய்யணும்னா மேலே வந்து ஏதாவது மரக்கட்டைகளோ ஏதோ வைத்து அதுக்கு மேலே இந்த சாக்குகளை இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அடுக்கணும். முக்கியமாக வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த சுவர் இருக்கும் அங்கே வந்து அதில் ஃபுல்லாக சாய்ச்சி வந்து வைக்கக்கூடாது, ஏன்னா சுவரில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதங்களும் இதில் வந்து விலகும். அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன வழிமுறைகள் தான். இந்த வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம வந்து தானியங்களை சேமிக்கிறப்ப வரக்கூடிய பூச்சிகள் பிரச்சனை பூஞ்சான பிரச்சனையும் அதே போல் வந்து எலிகளுடைய பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இதைகளை எல்லாத்தையுமே நம்ம வந்து தடுக்கலாம். ஒரு சின்ன சின்ன வழிமுறைகள் தான். இந்த வழிமுறைகளை நம்ம வந்து கடைபிடிக்கிறப்ப நம்மளால விளைந்த பொருட்களை நம்ம வந்து பாதுகாப்பாக சேமிச்சோம்னா அதுதான் வந்து முக்கியமானது. அதையும் வந்து நம்ம வந்து இதே மாதிரி இருக்கக்கூடிய பிற பூச்சிகளும் அதே போல் எலிகளுடைய தொல்லைகளும் வந்து இல்லாமல் நம்மளால வந்து பாதுகாக்க முடியும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிங்க.
1: உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இதுவரை தானிய சேமிப்பு குறித்து மதுரை வேளாண் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் உஷாராணி அவர்கள் தந்த தகவல்.

இனி தொடர்வது வேளாண் தகவல்கள். இன்றைய வேளாண் தகவலில் வெள்ளைத்தங்கம் என்று அழைக்கப்படும் பருத்தி சாகுபடி பற்றி தெரிந்து கொள்வோம். பருத்தி இந்தியாவின் முக்கிய பணப்பயிர்களில் ஒன்று. தமிழ்நாட்டில் மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, தேனி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக பயிரிடப்படுகிறது. ஜவுளி தொழிலுக்கு அடிப்படை மூலப்பொருளாக இருப்பதால் பருத்திக்கு எப்போதும் நல்ல தேவை இருக்கிறது. பருத்தி சாகுபடிக்கு நல்ல வடிகால் வசதியுள்ள கரிசல் மண் மற்றும் வண்டல் மண் மிகவும் ஏற்றது. மண்ணின் கார அமிலத்தன்மை 6.5 முதல் 8.0 வரை இருப்பது நல்லது. ஆடிப்பட்டம் மற்றும் மாசிப்பட்டம் பருத்தி விதைப்பிற்கு ஏற்ற பருவங்களாகும். விதைப்பிற்கு முன் நிலத்தை நன்கு உழுது தொழு உரம் அல்லது மக்கிய குப்பையை 5 முதல் 10 டன் வரை இடுவது நல்லது. விதை தேர்வு சான்று பெற்ற உயர்தர விதைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். விதைகளை விதைப்பதற்கு முன் உயிர் உரங்களான அசோஸ்பயர் இல்லம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா கொண்டு நேர்த்தி செய்வதால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வரிசைக்கு வரிசை 90 சென்டிமீட்டர் மற்றும் செடிக்கு செடி 45 முதல் 60 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு பராமரிக்க வேண்டும். உர மேலாண்மை பொறுத்தவரையில் மண் பரிசோதனை செய்து அதன் அடிப்படையில் உரமிடுவது சிறந்தது. பொதுவாக நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் உரங்களை சரியான அளவில் இட வேண்டும். மேலும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு காணப்பட்டால் இலை வழி தெளிப்பு மேற்கொள்வது மகசூலை அதிகரிக்க உதவும். நீர் மேலாண்மை பொறுத்தவரையில் பருத்தி பயிருக்கு அதிக நீர் தேவைப்படாது. ஆனால் பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் காலங்களில் நீர் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்தினால் தண்ணீரை சேமிப்பதுடன் உரங்களையும் முழுமையாக வழங்க முடியும். களை மற்றும் பூச்சி மேலாண்மை பொறுத்தவரையில் விதைத்த 20 முதல் 25 நாட்களுக்குள் முதல் களையெடுப்பும் பின்னர் 40 முதல் 45 நாட்களில் இரண்டாவது களையெடுப்பும் செய்ய வேண்டும். பருத்தியில் அமெரிக்க காய்ப்புழு, இலைப்பேன், வெள்ளை ஈ போன்ற பூச்சிகள் தாக்க வாய்ப்புள்ளது. இதை தடுக்க வயலை அடிக்கடி கண்காணிக்க வேண்டும். மஞ்சள் ஒட்டு பொறிகள் மற்றும் இன கவர்ச்சி பொறிகள் அமைப்பதன் மூலமாக பூச்சிகளின் தாக்கத்தை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து கட்டுப்படுத்தலாம். தேவையற்ற இரசாயன மருந்துகளை பயன்படுத்தாமல் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை பின்பற்றுவது நல்லது. நோய் மேலாண்மை பொறுத்தவரையில் வேறு அழுகல் மற்றும் வாடல் நோய்கள் பருத்தியில் காணப்படும் நோய்களாகும். இதனை தடுக்க விதை நேர்த்தி செய்வதுடன் வயலில் நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். நோய் தாக்கிய செடிகளை உடனடியாக அகற்ற வேண்டும். அறுவடையை பொறுத்தவரையில் பருத்தி காய்கள் முழுமையாக வெடித்து பஞ்சு வெளிவந்த பின்னரே அறுவடை செய்ய வேண்டும். மழை இல்லாத நேரத்தில் அறுவடை செய்வது தரமான பஞ்சு கிடைக்க உதவும். அறுவடை செய்யப்பட்ட பருத்தியை சுத்தமான இடத்தில் உலர்த்தி சேமிக்க வேண்டும். இதனால் நல்ல விலை கிடைக்கும். தரமான விதைகள், சமச்சீர் உரமிடல், முறையான நீர்ப்பாசனம் மற்றும் ஒருங்கிணைந்த பூச்சி நோய் மேலாண்மை ஆகியவற்றை பின்பற்றினால் பருத்தி சாகுபடியில் அதிக மகசூலும் நல்ல வருமானமும் பெற முடியும். அடுத்ததாக வேளாண் பழமொழி சிந்தனை. வறண்ட பூமிக்கு எருவே மருந்து. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடை பெறும் முன் இயற்கை எருவான தொழு உரம் ஏக்கருக்கு 8 முதல் 10 டன்கள் வரை இட்டு சூடோமோனஸ் மற்றும் டிரைகோடெர்மா போன்றவற்றை இடுவதால் அதிக மகசூலை பெறலாம்.

0: மதுரை. பண்பலை
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 9 மணி ஆயிட்டிருக்க இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இது காற்றோடு நேயர்களின் மடல் பேசும் நேரமாக காற்றில் விரியும் கடித மலர்கள். நிலையத்துக்கு தினம் தினம் ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வந்து குவிந்த வண்ணம் இருக்குதுங்க. நமது நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்களை தனி கடிதங்களாகவும், தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழ நேயர்கள் கடிதங்களா எழுதி அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட ஒரு 10-15 கடிதம் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். யார் யாரு கடிதம் எழுதியிருக்காங்க, என்ன பாடல்லாம் கேட்டிருக்காங்க, எந்த நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்களா எழுதியிருக்காங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சியில் கடிதம் வாசிக்க இணைவது நான் அறிவிப்பாளர் ரஜிதா. எப்பயும் வழக்கம் போல நம்ம வந்து ஒரு விருப்ப பாடலோட தான் நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு முதல் பாடலாக நிகழ்ச்சியில் நாம் யாரோட விருப்ப பாடல் கேட்டு போக மகிழ போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரத்தில் இருந்து முகமது ஹபி அவர்கள் எழுதியிருக்காரு. என்ன பாடல் கேட்டு எழுதியிருக்காரு அப்படின்னா, இளையராஜா மற்றும் ஜானகியோட குரலில் ஊரு விட்டு ஊரு வந்துன்ற திரைப்படத்திலிருந்து சொர்க்கமே என்றாலும் அப்படின்ற பாட்டு. நமது நிலையத்தின் நிகழ்ச்சிகளை பலவேறு ஊர்களில் இருந்து நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம சொந்த ஊரை போல வராதுலங்க. உங்களுக்காக தான் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

எந்த ஊர்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டு நீங்க ரசிச்சிட்டு இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பாடு உங்களோட இளையத்துல ஒளிபரப்படும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஒரு போஸ்ட் கார்டை எடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன உங்க பேரோட சேர்த்து எழுதி அனுப்புங்க. சரிப்பா, நாங்க லெட்டர்லாம் எழுதி ரெடியா வச்சிருக்கோம், எந்த முகவரிக்கு அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 அப்படின்ற முகவரிக்கு தாங்க அனுப்பணும். இப்போ இன்னைக்கு ஃபுல் டே நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த நிகழ்ச்சிகள்லாம் எப்படி இருந்துச்சு அதை குறித்து நாங்கள் விமர்சனங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் தனி போஸ்ட் கார்டு எடுத்து அந்த விமர்சனங்களையும் நீங்கள் கடிதங்களாக எழுதி அனுப்பலாங்க. விமர்சன கடிதம் பற்றி பேசிட்டு விமர்சன கடிதம் வாசிக்காமல் இருந்தால் எப்படி? அடுத்ததான் ஒரு விமர்சன கடிதம் தாங்க வாசிக்க போகிறோம். வணக்கம், நம் மதுரை வானொலியில் 26/7/2026 அன்று காலையில் கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி கேட்டேன். நன்று. நம் நிலைய ஆர்ஜே சிலர் தேரோடும் நம் சீரான மதுரைக்கு மேற்றிசையில் நலமும் வளமும் நிலையாக தருகின்றனர். கலை பாடங்களை உளமாற கற்பிக்கும் தளத்தில் சிறந்த கருமாத்தூர் கவின்மிகு அருளானந்தர் கலைக்கல்லூரி சென்று அங்கிருந்து மாணவர் பலர் நேர்முகம் கண்டனர். மாணவருள் ஒருவர் கவிதை வழங்கினார். ஒருவர் கட்டுரையை கட்டி கவரும் வண்ணம் சவாசித்தார். ஒருவர் நாடக வசனத்தை நாவார பேசினார். நகைச்சுவை காட்சியும் கிடைத்தது. ஒருவர் செவிக்கினிய இலக்கியம் கூறினார். மற்றொருவர் சிந்தி

தகுந்த வரலாறு கூற ஒருவர் சிந்தையில் நிறுத்திருக்க இலக்கணம் கூறினார். கருத்துக்களும் ஏராளமாகவும் தாராளமாகவும் தேன் சிந்தின மகிழ்ச்சி நிகழ்ச்சி கேட்ட நேயர்களுக்கும் கல்லூரியில் இக்காட்சி காண்பது போல மன பிரம்மை உண்டானது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சரி, இவ்வளவு அழகா யாரு இந்த லெட்டரை எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. மதுரை கண்ணனேந்தல்ல இருந்து சு போஸ் அவர்கள் எழுதியிருக்காங்க. இவ்வளவு அழகான கடிதம் எழுதியிருக்காங்கன்னா அவங்க அந்த நிகழ்ச்சியை எவ்வளவு ரசிச்சிருக்கணும். நிகழ்த்தியை ரசித்தமைக்கும் எழுதி அனுப்பியமைக்கும் நன்றி சொல்லிட்டு அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டு வந்திருக்க ஒரு கடிதம் தாங்க நம்ம வாசிக்க போறோம். பார்த்தேன் ரசித்தேன் படத்துல இருந்து பார்த்தேன் பார்த்தேன் பாடல் கேட்டிருக்காங்க. யாரு கேட்டிருக்காங்க அப்படின்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் இருந்து செந்தில் குமரன் அவர்கள் கேட்டிருக்காரு. அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் ஒலிக்க வருகிறது யுகேந்திரன் மற்றும் ரேஷ்மியோட குரல்ல. நேரம் 9:10.

நேரம் 9:15. அடுத்ததான் நம்ம கேட்க போற விருப்ப பாடல் குன்றத்தூர் சென்னையில இருந்து சௌத்ரி பிரகாஷ் அவர்கள் கேட்டிருக்காங்க. என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா, 1979 வெளிவந்த நீயா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராமோட குரல்ல ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம்ன்ற பாட்டு கேட்டிருக்காங்க. இதோ அவருக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோம் காற்றில் விரியும் கடிதமலர்கள். நேரம் 9:21. அடுத்ததான் நம்ம கேட்க போற கடிதம் ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. யாரு விருப்ப பாடல் கேட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வண்டியூர்ல இருந்து சக்தி ஜனார்தனன் அவர்கள் விருப்ப பாடல் கேட்டு எழுதியிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா, ஹரிச்சந்திரா படத்துல இருந்து ஹரிச்சந்திரா வரான் பொய் சொல்ல போறான் அப்படின்ற பாட்டு. இதோ அவருக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.
4: வந்துட்டான் ஹரிச்சந்திரா வர்றா.

0: Okay.
1: விருப்ப பாடல் கேட்ட கடிதம் யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீதேவி குமரன், சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி இவங்கெல்லாம் சேர்ந்து மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனியிலிருந்து பாடல் கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா, செவ்வந்தி திரைப்படத்திலிருந்து செம்மீனே செம்மீனே அப்படின்ற பாட்டு. இதோ பாடல் கேட்டலாம்.

காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. அடுத்ததா ஒரு விமர்சன கடிதம் வாசிடலாங்க. என் அபிமான மதுரை வானவில் பண்பலை 103.3 அன்புடன் மதுரை சந்தைப்பேட்டையில் இருந்து ஓகே சிவா எழுதுவது. இந்த நேயர் வந்து 13/7/2026 அன்று மதியம் வசந்தகானகள் நிகழ்ச்சி கேட்டிருக்காரு. அன்னைக்கு எஸ் ஜானகி அவர்களின் மறைவை ஒற்றி பழைய சோக பாடல்கள் இடம்பெற்றன அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. நிகழ்ச்சியில் 10 பாடங்கள் ஒலித்தனர். சிறப்பு இருப்பினும் நிகழ்ச்சியில் ஜானகி அம்மா பாடிய பாடல்கள் தந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்பது என் தாழ்மையான கருத்து. அனைவருக்கும் வருத்தம் இருக்கும். அவர் பாடிய பாடல்கள் வழங்கியிருந்தால் மனதிற்கு சற்று ஆறுதலாக இருந்திருக்கும் சொல்லி எழுதியிருக்காரு. அன்றைய தினம் வந்து நம்ம வந்து அவங்களுக்காக சிறப்பு நினைவஞ்சலி நிகழ்ச்சியாகவும் வழங்கியிருந்தோம். நேயர் அதையும் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விமர்சன கடிதம் வாசித்த கையோட அடுத்ததா விருப்ப பாடல் கடிதம் ஒன்று இப்போ என் கையில் இருக்குங்க. யார் விருப்ப பாடல் கேட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னா, வில்லிவாக்கம் பகுதியிலிருந்து குபேந்திரன் அழகர்சாமி சகோதரர்கள் கேட்டு எழுதியிருக்காங்க. பாசமலர் திரைப்படத்திலிருந்து பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா ஆகியோரோட குரலில் யார் யார் யார் அவள் யாரோன்ற பாட்டு இதோ அவங்களுக்காகவும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ.

இரவு 9:36 இணைந்திருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோம். நேயர்களின் விருப்ப பாடல்களையும் விமர்சன கடிதங்களையும் காற்றில் விரியும் கடிதமலர்களாக. அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டு கடிதம் எழுதியிருக்காரு. மதுரை திருநகர் மகாலட்சுமி காலனி துளசிராம் தெருவிலிருந்து BS ஜனார்தனன் அவர்கள் என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா, KV மகாதேவனோட இசையில TM சவுந்தரராஜனோட குரல்ல சிவகாமி திரைப்படத்திலிருந்து வானில் முழுமதியை கண்டேன்ற பாட்டு இதோ கேட்டிருக்காங்க.

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும். மதியம் கரெக்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: நேயர்களின் கடிதங்களை வாசிச்சுட்டு இருக்கும் காற்றல் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கேட்க போறது ஒரு விமர்சன கடிதம் தாங்க. எழுதியிருக்க நேயர் 27/7/2026 திங்கட்கிழமை இரவு 11:10 ஒளிவலம் வந்த தேனும் பாலும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருக்காரு. இரவை இனிமையாக்கியும் இதயத்தை இதமாக்கியும் மனதை மகிழ்ச்சியாக்கியும் சென்ற காவிய பாடல்களின் அணிவகுப்பு தேர்ச்சி பெற்றது முதல் வகுப்பில். தனித்துவம் வாய்ந்த தத்துவ பாடல்களை சரம் தொடுத்து வழங்கிய அறிவிப்பாளர்கள் அவர்களுக்கும் மற்றும் மதுரை பண்பலை 103.3 நன்றிகள் பாராட்டுகள் சொல்லி எழுதியிருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கான்கல் பட்டியிலிருந்து எஸ் கங்காதரன் மற்றும் முத்துலட்சுமி ஆகியோர். கடிதம் எழுதிய நேயருக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு அடுத்ததா விருப்ப பாடல் கடிதம் ஒன்று என் கையில இருக்கு. யாரு விருப்ப பாடல் கேட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளையான்குடியிலிருந்து இக்பால் மற்றும் சித்தி கத்தீஜா ஆகியோர் எழுதியிருக்காங்க. என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா, திருவருட்செல்வர் படத்திலிருந்து நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பேன்ற பாட்டு கேட்டு எழுதியிருக்காங்க. இதோ அவருக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல்.

0: அடுத்ததா பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனோட வரிகள்ல டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலாவோட குரல்ல வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில்ற பாடல விருப்ப பாடலா கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க தேனி காமாட்சிபுரத்திலிருந்து ஏ மாடசாமி. இதோ அவருக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் ஒலிக்க வருகிறது 9:47.
1: நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
2: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
1: விடுறா

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

இரவு பொழுதினை மேலும் இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது. நேயர்களின் மடல் பேசும் நேரமாக காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் நிறைவான கடிதமாக ஒரு விருப்ப பாடல்

தாங்க கேட்க போறோம். யாரு எங்கிருந்து விருப்ப பாடல் கேட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னா, மஞ்சள் நீர் காயல்ல இருந்து எம் சிங்காரவேல் அவர்கள் விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. பாம்பே திரைப்படத்திலிருந்து கண்ணாலனே அப்படின்ற பாட்டு. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக ஒலிக்க வருகிறது. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கவும், நமது நிலையத்தின் நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்களை எழுதி அனுப்பவும் 2 வெவ்வேறு கடிதங்களாக எழுதலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்னச்சக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது அஜீதா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:01:20.
2: இனிய இரவு பொழுதை இசையால் தாளாட்ட இதோ பட்டுச்சிறகு. இன்றைய நிகழ்ச்சியில கிராமிய பாடல்களை தான் கேட்டு மகிழ இருக்கிறோம். 103.3 பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில

போல கூவுறிய அவனுடைய மனசுக்குள்ளே ரயில் போல போகிறிய அவனை அவள் பார்க்கும் பொழுது சோளக்காட்டு பொம்மை போல சோக்காதான் நீயும் இருக்கியே என்று அவன் கூற அதற்கு அவள் பதில் தருகிறாள், மாமன் பெத்த மறிக்கொழுந்தே, இந்த மாமனும் காத்திருக்கிறேன் உனக்காக என்று.

செண்பகப்பூ கண்ணழகி, வஞ்சிப்பூ வாயழகி, ஒய்யாறு நடையழகி என்று அவளை பார்த்து அவன் வர்ணிக்கும் பொழுது பாடல் இப்படித்தான் ஒலிக்குமா?

மருதாணி வெட்கத்துல மஞ்சத்தாலி தரேன், கழவாணி பேச்சழகா, கண்ணக்குழி சிரிப்பழகா என்று அவளும் பதில் கூற இதோ பாடல் ஒலிக்கிறது.

ஊரறிய பந்தல் போட்டு ஒன்றாக மேடை ஏற தை மாசம் காத்திருக்கேன், உனக்காக நான் இருக்கேன் என்று அவள் கூறும் அந்த மனதின் ஒளி அவன் காதில் விழத்தான் வேண்டுமா?

சொல்ல ஆளும் இல்ல, தோழி இப்ப பக்கத்தில் இல்ல, செய்தி சொல்ல சின்ன பிள்ளைக்கு இப்ப செங்காத்தும் வீசுதையா, உன் செவிசாய்ச்சி கேளும் ஐயா என்று அவள் பாட, அந்த பாடலுக்கு இவன் தரும் பதிலாய் ஏதோ பாடல் ஒலிக்கிறது. உயிர்

காலையில கலப்ப கட்டி காணியெல்லாம் உழுது போட்டு கழிச்சு போன உமக்கு கொஞ்சம் கம்பங்கூழ் கொடுக்கறப்ப பாட்டு இப்படித்தான் ஒலிக்குமா?

என் கண்ணெதிரே நிக்கிறவன் என்று அவன் கூற, கருங்கல்லா தெரியற ஐயா என்று அவளும் சொல்ல, கண்ணுக்கிட்ட தூரத்துல காத்துக்கிட்டு நீயும் இருந்து என்று பதிலுக்கு அவன் தரும் பதிலாய்,

நேயர்கள் இதுவரை கேட்டது பட்டுச்சிறகு. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் நான் வயலட் மேரி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 11:44. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இனி கேட்கலாம் நமது பண்பலையில் நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலை இதில் சேவை செய்திகள் கேட்கலாம், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் பி விஷ்ணு பிரசாத் அவர்கள், 6:15 புதிய காலை இதில் இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவோர் எஸ் காளிதாஸ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் பருத்தி சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வேடர்புலியங்குளம் விவசாயி எம் வீரணன் அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம், 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு காந்தி அஞ்சலி பகுதி 60, அதனைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்கலாம். நாளை காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், திருவிடை மருதூர் கோவிந்தபுரம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயில் பற்றிய தகவல் வழங்குவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள், காலை 7:30 பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பின் 2026 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் குறித்து தினசரி நிகழ்வுகள் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இருமொழி வர்ணனையாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 7:40 பிரேக்ஃபாஸ்ட் ஒப்பிகை பூக்கள் தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்திய சுருக்கம் சென்னேஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா இதில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக கேட்கலாம், 8:50 சைபாலி நின்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 9:02 ட்ரை டெம்பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப கானங்களில் என் விருப்பம், 10:30 ஒருபட பாடல்கள் நண்பர்கள், 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை ரஃபி பருவ சாகுபடிக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மதுரை தமிழ்நாடு வேளாண் கல்லூரி உளவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் வள்ளல் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் ஆர் பி பரிமலாதேவி அவர்கள், பிற்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 12:02 நினைவுகள் 1000 உலக முதியோர் தினம் சிறப்பு நேரலை பங்கேற்கிறார் அவசர சிகிச்சை மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் சி சுவாமிநாதன் அவர்கள், நெறிப்படுத்துகிறார் விக்னேஷ் அர்ஜுனன், பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரன் நிகழ்ச்சி. மூன்று 3:32 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 ஆட்டக்கலம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 5:02 மாலை தென்றுள், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா, ராவணனின் மாட்சியும் வீழ்ச்சியும் பேருரை வழங்குகிறார் எஸ் பாலு ஆனந்த் அவர்கள், 9 மணிக்கு காற்றல் விரியும் கடிதமலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 11 மணிக்கு ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு மணி 12:00 அதிகாலை மணி 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், இவையாவும் நாளை நமது பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் சரியாக 11:05:45. இரவோடு உறவாடும் இந்த இனிய வேளையில் இசையோடு உறவாடும் நிகழ்ச்சியாய் நேயர்கள் கேட்க இருப்பது தேனும் பாலும். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்கிறேன் நான், முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. பண்பலை கடிகாரம் சொல்லும் நேரம் 11:42. தேனும் பாலும் நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் அன்பேவா திரைப்படத்திற்காக. இது

நிலைய கடிகாரம் காட்டும் நேரம் 11:14. இசை சாரலா இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனம் பாலம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மகுடம் காத்த மங்கை திரைப்படத்திற்காக.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும். 11:17:55 நொடிகளில் ஒலிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில் பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து.

ரசித்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். 11:25 4 நொடிகளில் ஒலிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் குங்குமம் திரைப்படத்திற்காக.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

103.3 இசையோடு என்றும் நீங்கள். எடுத்துக்கும் இசை சாரலா இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். 11:30 கேட்க காத்திருக்கும் அடுத்த பாடல் அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் ஒலிக்கிறது. தொடர்ந்து இணைந்தேருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை.

இரவின் இசையா இசைத்தால் அட்டாய் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ சர்வசுந்தரம் திரைப்படத்திலிருந்து.

இரவின் இசையாய் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக.

11:44 நொடிகளில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் டாக்டர் சிவா திரைப்படத்திற்காக இது காற்றலை.

இரவோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும். 11:48 நொடிகளில் ஒலிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து இதோ காற்றலைகளில்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: மென்மையான மெட்டுக்களால் இதையும் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி. மீண்டும் நாளை முன்னிரவு 11:05 கேட்கலாம் தேனும் பாலும் நிகழ்ச்சியை. இதுவரை தொகுத்து வழங்கியது நான் முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேரம் சரியாக 11:59 20 நொடிகள். இனி நள்ளிரவு 12 அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகா ஹெட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவத்து பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம் அன்பு நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களே, இப்பொழுதிலிருந்து காற்றின் மொழியாகவும், ஒரு மணிக்கு நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணிக்கு தூங்காத விழிகளாகவும், 3 மணிக்கு இன்னிசை இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம் விவித் பாரதி தமிழ்ப்பம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். தொடர்ந்து காற்றின் மொழி.
2: காற்றின் மொழி

0: தயா, என்னது கண்ணகனேன்னு சொல்றீங்க?
1: அட ஒண்ணு இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். ரெண்டு நாள் ஆ தூக்கமே இல்லை, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது. அதத்தான், வேற ஒண்ணும் இல்லை.
0: ஓஹோ, அப்ப பாடு.
2: தங்கமே, தங்கமே,

0: அங்கம் குளிர வாரி அனைத்து அகம் மகள் வேணும்.
1: இப்போ தங்கமே சொல்றது
2: என்னதானே? இது என்னடா இது? இந்த பாருமா, இந்த பாட்டு பாடுறேன் பாரு, அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு. தங்கம் கிடைக்கல, அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே
1: அதான். பாடுங்க பாடுங்க.

0: பையந்தேனே ஐயோ முகரைய பாரா, முகரைய பாரு, முகரைய பாரு, ஓஹோ முகரைய பாரு, முகரைய சரி. ஓ சரி
1: இந்தாங்கய்யா, இன்னுமே ஒண்ணும் மாத்த முடியாது. சத்தியமா சொல்லுங்க, இப்ப தேனேன்னு என்னதானே
2: சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியர் ஒரு பஸ்பம் கொடுத்துருக்காரு, அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும்.
1: அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா?
2: எதிரில இருக்கு, தொட முடியல. இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு, அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொத்துமோ அப்படின்னு பயமா இருக்கு.
1: ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உறவுக்கு சாறு கொஞ்சம் ஊத்தலாமா? தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட பின்பு சுவையுள்ள

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேரம் இப்பொழுது 4 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள்.

அரண்மனை கிளி படத்திற்காக மின்மினி ஸ்வரநலதா குழுவோடு பாடிய பாடலை கேட்டு முத்துலிங்கம் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலித்தது அந்த பாடல். நிகழ்ச்சியில் அடுத்து நிறைவாக கந்தன் கருணை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. எஸ் ஜானகி, சோழமங்கலம் ராஜலட்சுமி, ரேணுகா குழுவினோடு பாடியுள்ள பாடல். இசை கே வி மகாதேவன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசையில் பக்தி பாடல்கள்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
1: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
0: நேரம் 4:09:40. நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். குன்றத்தூர் டி வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். பழனியூர் பி கே வெங்கடேசன் அவர்கள் தவில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்று சகா ஆண்டு 1948 ஸ்ரவன் மாதம் 30 நாள் பாரபவ வருடம் ஆவணி மாதம் 4 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21 தேதி வெள்ளிக்கிழமை. மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

ஆசையே எல்லா உயிர்களுக்கும் எல்லா காலத்திலும் இடைவிடாத பிறப்பை தருகின்ற மூல விதையாக திகழ்கின்றது. குறள் எண் 361 அதிகாரம் அவார்.

0: ஆசையே எல்லா உயிர்களுக்கும் எல்லா காலத்திலும் இடைவிடாத பிறப்பை தருகின்ற மூல விதையாக திகழ்கின்றது. குறள் எண் 361 அதிகாரம் அவா அறுத்தல்.
1: நேரம் சரியாக 4:55 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில். இனி கேட்கலாம் இன்று நமது வானொலிகளில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக, 6:02 புதிய காலை இதில் சேவை செய்திகள் கேட்கலாம், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவவர் பி விஷ்ணு பிரசாத் அவர்கள், 6:15 புதிய காலை இதில் இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி இதில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் பருத்தி சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி எம் வீரணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம், 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு காந்தி அஞ்சலி பகுதி 60 கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்கலாம். இன்று காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் சொல்லிமாட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், திருவிடைமருதூர் கோவிந்தபுரம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயில் பற்றிய தகவல் வழங்குவர் பரமகுழி மி சீனிவாசன் அவர்கள், காலை 7:30 பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பின் 2026 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் குறித்து தினசரி நிகழ்வுகள், இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இருமொழி வர்ணனையாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 7:40 பிரேக்ஃபாஸ்ட் ஒப்பகைப்புக்கள் தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்திச் சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக கேட்கலாம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக, 9:02 ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, காலை 10 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக, 10:02 விருப்பகானங்களில் என் விருப்பம் கேட்கலாம், 10:30 ஒருபட பாடல்கள், 11 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை. ரஃபி பருவ சாகுபடிக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மதுரை தமிழ்நாடு வேளாண் கல்லூரி உளவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் வள்ளல் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமலாதேவி அவர்கள். பிற்பகல் நண்பகல் 12 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையாக, 12:02 நினைவுகள் 1000 உலக முதியோர் தினம் சிறப்பு நேரலை பங்கேற்கிறார் அவசர சிகிச்சை மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் சி சுவாமிநாதன் அவர்கள், நெறிப்படுத்துகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மூன்று 3:32 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 4:02 ஆட்டக்கலம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 5:02 மாலை தென்ற

மாலை 6 மணிக்கு செய்திச்சிருக்கும் சென்னஞ்சலாக 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 6:30 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய விழா. ராவணனின் மாட்சியும் வீழ்ச்சியும் பேருரை வழங்குகிறார் எஸ் பாலு ஆனந்த் அவர்கள். 9:00 காற்றில் புரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை, 100.9 MHz அலைவரிசையில் ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:05 தேனும் பாலும் நள்ளிரவு மணி 12 அதிகாலை மணி 4:45 வரை சென்னை விவத் பாரத் தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் இன்று நமது வானொலிகளில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 5:28 நொடிகள். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இனி கேட்கலாம் பக்தி மனம் கமலும் பக்தி மாலை.

நிலைய கடிகாரம் காட்டும் நேரம் 5:06 நான்கு நொடிகள் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் இது பக்தி மாலை.

பண்பலை கடிகாரம் சொல்லும் நேரம் 5:18:10. இசைச்சாரலா இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இது பக்தி மாலை.

நேரம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா கட்சில் 5:21:44 நொடிகளில் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்திமாலை. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பல்லை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பல்லை 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

ஒலிக்க இருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை. மீண்டும் மற்றொரு நாளில் மற்றொரு நிகழ்ச்சியில் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்குமரன். இனிய காலை வணக்கம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இசை அமுதம். மகிழ்வுப்பும் மகிழ்ச்சியாயிருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா. உழைக்கணும், உழைப்பு மட்டுமே தன்னம்பிக்கையோடு வச்சு முனைப்போடு செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். திடீர்னு அந்த ஊரில் ஏற்படக்கூடிய பல காரணங்களால் அவர் வெளியே போகிறார். என்ன வேலை தேடி போகிறாரு, எதுக்காக போகிறாரு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு நடக்குது தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள்.